ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸிலும், டிஆர்எம் இன்ம ஒலிபரப்பு 927 கிலோஹெர்ட்ஸிலும், எஃப்எம் ரெயின்போ 102.1 இன்றைய நமது ஒலிபரப்பு இனிதே தொடங்குகிறது. இன்று சக ஆண்டு 1948 பாத்ரபத மாதம் 2 தேதி, திருவள்ளுவராண்டு 2057 ஆவணி மாதம் 7 நாள், 2026 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 24 தேதி திங்கட்கிழமை. இனி ஜனரஞ்சனி ராகத்தில் மங்கள இசை கேட்கலாம்.

0: இதுவரை ஜனரஞ்சனி ராகத்தில் மங்கள இசை கேட்டீர்கள்.
1: குறளமுதம்
2: நடுவுநிலைமை 12 அதிகாரம் 4 குறட்பா.

ஒருவர் நடுவுநிலை உள்ளவர் அல்லது இல்லாதவர் என்பதை அவருக்கு பின் நிற்கும் புகழாலும் பழியாலும் அறியலாம்.

பூனம் அவர்கள். 6:15 பக்திமணம் வீசும் ஆனந்தராகம், 6:35 RGS காமதேனு சூப்பர் மாட்டு தீவனம் வழங்கும் உழவே தலை. இதில் வயக்காடு தொடர்ந்து உழவர்களுக்கான அறிவிப்புகள். 6:45 மாநில செய்திகள். 6:55 சேலம் ராதை ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் நாள் மலர். 7:00 மலரும் காலை மலர். இதில் பழ மாரவர்மன் அவர்கள் வழங்கும் செவிச்செல்வம். சேவை செய்திகள். காய்கனி விலை நிலவரம். தஞ்சாவூர் பல் மருத்துவர் டாக்டர் எஸ் சுகந்தி அவர்கள் வழங்கும் மருத்துவ நேரம் இடம்பெறும். எட்டு மணிக்கு இதயராகம், 8:50 சருமரோக நிவாரணி சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். 9:00 திருச்சி சேலம் மங்களன்மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் வசந்த அழைப்பில் பழம்படு பனை பதிப்பாளர் மா கேசவன் அவர்கள் நேரலையில் பங்கேற்கிறார். 10:00 போடு ஆட்டம் போடு. 10:30 டெல்லியில் நடைபெறும் உலக பூப்பந்தாட்ட போட்டிகள் குறித்த நிகழ்வுகள். தொடர்ந்து இருபட பாடல்கள். வருஷம் 16 வருஷமெல்லாம் வசந்தம் திரைப்படங்களிலிருந்து. 11:00 உங்களோடு நாங்க. 12:10 மங்கையர் உலகத்தில் செயற்கை நுண்ணறிவும் வீட்டு வேலைகளும். 12:50 பாப்கார்னர். 1:00 காவிய கானங்களின் சங்கமமாய் மதுர கீதம். 1:45 மாநில செய்திகள். பிற்பகல் 2:15 வேளாண் அரங்கத்தில் மதிப்பை கூட்டுவோம் வாழ்வை உயர்த்துவோம் நேர்முகம் பங்கேற்கிறார் டாக்டர் MS சுவாமிநாதன் வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் எம் சித்ரா அவர்கள். 2:30 திரைக்களஞ்சியம் ஸ்ரீரங்கம் ஜி செல்வராஜ் அவர்களின் திரை இசை தொகுப்பிலிருந்து. 3:00 இசைத்தூரல். 4:00 வண்ண கோலங்களில் கண்டுபிடி கண்டுபிடி. 5:00 பொன்மாலை. 6:00 ஆரவாரம். 6:15 உணவே மருந்து ஊட்டச்சத்து மற்றும் உணவியல் துறை உதவி பேராசிரியர் பி ராஜலட்சுமி அவர்கள். 6:30 மாநில செய்திகள். இரவு 7:00 முதல் அலைவரிசையில் காலை 10:45 உற்சாகம் உச்சம். தொழில் முனைவோர் கே மேரி நிஷாந்தி அவர்கள் தரும் தகவல்கள் பகுதி 2.

0: 7:25 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் எல் நினோ பருவநிலை மாற்றத்தால் உண்டாகும் கால்நடை நோய்களும் தீர்வுகளும் நேர்முகம். பங்கேற்கிறார் ஒரத்தநாடு கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் பு புவராஜன் அவர்கள். 8:05 இரவு இசை இனிமை, 9:15 இனிய ராகம், 10 மணிக்கு ஞாபகம் வருதே. இனி முதல் அலைவரிசையில் எஃப்எம் ரெயின்போ 102.1 நிகழ்ச்சிகளுக்கிடையே 9 மணிக்கு அரங்கிசையில் சுதா ஆர் எஸ் ஐயர், ஸ்ரீவித்யா ஆர் எஸ் ஐயர் ஆகியோர் பாட்டு, ஆர் சுவாதிஸ்ரீ வயலின், நெய்வேலி கே வி ராம்குமார் மிருதங்கம், வி சாய் சுப்பிரமணியம் மோர்சிங். 11 மணிக்கு தேன் சிந்தும் நேரம், 12:10 சங்கீத சாரலில் கரூர் கே சுவாமிநாதன் அவர்களின் பன்னிசை பாடல்கள், என் சி மாதவ் வயலின், சேலம் கே ஸ்ரீனிவாசன் மிருதங்கம். மாலை 5:30 NCERT வழங்கும் கல்வி ஒளிபரப்பு, 7 மணிக்கு சட்டப்பேரவையில் இன்று, 7:10 தூத்துக்குடி மாவட்ட செய்தி மடல், 9:15 செய்தி சுடர், 10 மணிக்கு அரங்கிசையில் TS ராமப்ரியா அவர்களின் பாட்டு, TV ராமானுஜ சார்லு வயலின், கோப்பு ஜி நாகராஜன் மிருதங்கம். தொடர்ந்து இணைந்திருங்கள் எமது திருச்சி வானொலி அலைவரிசைகளோடு.
1: நேரம் காலை 6 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
2: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் இன்று ஆந்திராவில் வேளாண் துறை சார்ந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று புதிய விதை ரகம் ஒன்றை

வெளியிடுகிறார். பாதுகாப்பு உத்திகள் குறித்த தேசிய மாநாட்டை மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா புதுதில்லியில் இன்று தொடங்கி வைக்கிறார். எரிசக்தி துறையில் மொரிஷியசுடன் ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்த இந்தியா உறுதிபூண்டுள்ளதாக பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரி கூறியுள்ளார். மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் 4 நாள் அரசுமுறை பயணமாக இன்று ஜப்பான் புறப்பட்டு செல்கிறார். மங்கோலியாவில் நடைபெறும் நிலம் பாலைவனமாதலை தடுத்தல் தொடர்பான ஐநா மாநாட்டில் மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் இன்று பங்கேற்கிறார். நவீன தொழில்நுட்பங்களில் திறன் மேம்பாட்டை ஊக்குவிக்க மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாக திறன் மேம்பாட்டுத்துறை இணையமைச்சர் திரு ஜெயந்த் சௌத்ரி தெரிவித்துள்ளார். தூய்மைப் பணியாளர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய மத்திய அரசு அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொண்டுள்ளதாக சமூக நீதி மற்றும்

0: மத்திய அரசு அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொண்டுள்ளதாக சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் துறை இணையமைச்சர் திரு ராம்தாஸ் அத்வாலே கூறியுள்ளார். எல்லை பிரச்சினை குறித்து விவாதிக்க தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் இன்று சீனா செல்கிறார். விண்வெளித்துறையில் மேற்கொள்ளப்பட்ட சீர்திருத்தங்கள் காரணமாக இத்துறையில் புத்தொழில் நிறுவனங்கள் அதிகரித்துள்ளதாக இஸ்ரோ தலைவர் திரு நாராயணன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் மருத்துவ கட்டமைப்புகள் தொடர்ந்து மேம்படுத்தப்பட்டு வருவதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் கூறியுள்ளார். நீலகிரி, கோவை உள்ளிட்ட மாவட்டங்களின் சில இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கனிசா ஒப்பன் செஸ் போட்டியில் இந்தியாவின் பிரணேஷ் பட்டம் வென்றார். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: திருச்சி வானொலி அலைவரிசைகளில் இனி தொடர்வது பாரதி பன்.

0: ஆம் தலை என்கின்றது. கேள்வி செல்வம் என்பது எவராலும் அழிக்க முடியாது. உடலுக்கு உணவு உதவுமாறு நம் காதுகளுக்கு நாம் கேட்கும் நல்லுரைகளும் கல்வியுமே மிக தேவையானவை. பழமொழி 400 என்னும் நூல் ஒருவன் பெற்ற செல்வம் அவனுடைய வழிவருவோரை காக்கும் என்கிறது. ஆகவே நாம் சான்றோரிடம் கேட்டறிகிற கல்வி செல்வமே நமக்கு தலைமுறைகள் கடந்து நற்பெயரையும் நல்வழியையும் காட்டுவதாக அமையும். கல்வி கேள்விகளே மனிதனுக்கு அறியாமையை போக்கி பகுத்தறிவை வழங்கும் என்கிறது ஔவையார் இயற்றிய மூதுரை. ஒருவன் நூல்களை கற்கும் வாய்ப்பை பெறாவிடனும் கற்றறிந்தவரிடம் கேட்டறிய வேண்டும் என்கிறார் வள்ளுவர். மகாபாரதத்தில் அர்ஜுனன் தாயின் கற்பத்தில் இருக்கும் போதே சக்கர வியூகத்திற்குள் நுழைவது எப்படி என்னும் ரகசியத்தை கேட்டு தெரிந்து கொண்டான் என்கிற கதை உண்டு. கேள்வி செல்வத்தின் மேன்மையான சக்தி நாம் எங்கிருக்கிறோம், யாரிடம் கேட்கிறோம் என்பதை காட்டிலும் எதனை செவிமடுக்கிறோம் என்பதுதான் மிக பயன்பாடுடையது. உலகில் படிப்பறிவு இல்லாத மேதைகள் பலர் உள்ளனர். அவர்தம் சிறப்புக்கு காரணம் அவர்கள் காதுகளை திறந்தும் வாயை மூடியும் வைத்திருப்பதே என்பர். கண்ணால் காண்பதை விட காதால் கேட்டு மனத்தில் வைத்து கொள்ளும் அறிவு என்றும் நிலைத்திருக்கும் என்பர். இதனை விளக்க ஒரு குட்டி கதை நினைவுக்கு வருகிறது. ஒரு ஊரில் ஒரு பெரிய ஞானி ஒருவர் வாழ்ந்தார். அவரை நாளும் சீடர்கள் மிக பலர் வந்து கேள்வி ஞானம் பெற்று சென்றனர். அவரை பற்றி கேள்விப்பட்டு ஒரு நாள் ஒரு சீடன் கவலையுடன் அவர் முன் வந்தான். சாமி, என் மனைவியோட நாக்கை எப்படி அடக்குறதுன்னு எனக்கு புரியல, அவ பேச தொடங்கினா நிறுத்துவதே இல்லை என்றான். அதற்கு ஞானி அமைதியாக இப்படி சொன்னார், மகனே, நீ இதுவரைக்கும் பல செய்திகளை காது கொடுத்து கேட்டிருப்ப, ஆனா அவ பேசும்போது நீ கேட்கிறதே முழுசா நிறுத்திட்டா, அப்ப அவ பேசுறதும் நின்னுடும் என்றார். சீடன் குரு சொன்ன உத்தியை வீட்டில் கடைபிடித்த நாளில் இருந்து அவன் வீட்டிலும் அமைதி நிலவியது. அவனும் தன் மனைவியின் கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்வதிலிருந்து தப்பினான் என்பது அக்கதை. கேள்வி செல்வம் என்பது சில நேரங்களில் எதை கேட்டு எதை கேட்காமல் விட வேண்டும் என்னும் அறிவையும் பெற வைக்கிறது. கேள்வி செல்வம் ஒரு நாட்டின் மன்னனை விட கற்றோன் மேலானவன் என்னும் சிறப்பையும் தருகிறது. சென்ற இடமெல்லாம் இச்செல்வம் வாய்த்தோர் சிறப்பை பெறுகின்றனர். பொருள்களை பார்த்தோ அல்லது படித்தறிந்தோ பெறுவதை விட கேள்வி செல்வம் மனிதனை மேல்நிலைக்கு உயிக்கும் என நம் தமிழ் நூல்கள் கூறுகின்றன. எனவே அனைவரும் கேள்வி செல்வம் வாய்க்க பெற்று சிறப்படைவோமாக.
1: இதுவரை இணைத்தானும் நல்லவை கேட்க இதில் கேள்வி செல்வம் கருத்துக்களை வழங்கினார் முனைவர் மா சர்க்குணம் அவர்கள். படைப்பு புதுச்சேரி வானொலி நிலையம்.
2: நாம் இணைந்திருக்கிறோம் திருச்சி வானொலி அலைவரிசைகளோடு.

இந்த உலகத்துல யாருமே தனக்குன்னு வாழ்றதில்ல. ஒவ்வொரு உயிரும் பிறருக்கு நன்மை செய்யவே படைக்கப்பட்டிருக்கு. மரம் தன் கனியை தானே உண்ணாது, நதி தன் நீரை தானே பருகாது. அதுபோல நாம் செய்யும் செயல்கள் சுயநலமில்லாமல் மற்றவர்களின் நலனுக்காக இருக்க வேண்டும். பிறருக்கு செய்யும் உதவி இறைவனிடம் நம்மை இன்னும் நெருக்கமாக்கும். பிறந்திருக்கும் இந்த நாளை இறைவனுக்கு நன்றி சொல்லி தொடங்குவோம். திருச்சி வானொலி அலைவரிசைகளில் இது ஆனந்த ராகம். முதலில் எஸ். ஜானகி பாடியிருக்கும் பாடல்.

நேரம் 6:24. நம் மனதை பக்தியால் நிறைத்து கொண்டிருக்கும் இது ஆனந்த ராகம். இனி பாடல் கேட்கலாம். BS சசிரேகா குரலில்.

0: நேரம் 6:35.
1: உழவு சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று பராபவ ஆண்டு ஆவணி மாதம் 7 திங்கட்கிழமை. இப்போது
2: ஆர்ஜேஎஸ் காமதேனு சூப்பர் மாட்டு தீவனம் வழங்கும் உழவே தலை இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் ஆர்ஜேஎஸ் காமதேனு சூப்பர் மாட்டு தீவனம்.
3: ஆர்ஜேஎஸ் காமதேனு சூப்பர் மாட்டு தீவனம்.
4: ஆர்ஜேஎஸ் காமதேனு சூப்பர் மாட்டு தீவனம். பாலுக்கு குறைவில்லை, சந்தோஷத்துக்கு அளவில்லை.
2: ஆர்ஜேஎஸ் காமதேனு சூப்பர் மாட்டு தீவனம் வழங்கும் உழவே தலை நிகழ்ச்சியில் இன்று

ஆயிரம் ஏக்கர் கொண்ட அஞ்சா நெஞ்சன், எதிரிகளின் சிம்ம சொப்பனம், தோட்டா தீராத பீரங்கி, தூக்கமறியா தூய உழவர், சாக்கு கொள்ளா பணக்கார.

0: வரார் வரார்.
1: என்னப்பா என்ன என்ன என்ன டீ வேணும்னு கேட்டா வாங்கி தர போறேன், அதுக்கு ஏன் இந்த பில்டப் வரவேற்பெல்லாம்?
2: நான் உங்களை கூப்பிட்டேன்னு நினைச்சிக்கல, பக்கத்துல உட்கார்ந்து இருக்க அண்ணனை கூப்பிட்டேன்.
1: எங்க யாரையுமே காணமேப்பா, யாரு? அங்க எரும மாடு தான் தெரியுது. அதுவா?
0: அதுக்கு பக்கத்துல இருக்காரு அவர் தானே.
1: ஓஹோ, அவரா? அப்படி கூப்பிடுற அளவுக்கு அவர் என்னத்தை தான்ப்பா செஞ்சாரு உனக்கு?
0: நேத்து என்னுடைய மாடுகளுக்கு தீனி இல்லாம கஷ்டப்பட்ட போது அவரு தான் தன்னுடைய நிலத்துல இருந்த முருங்க வேங்கையில உள்ள இலை தலைகளை பறிச்சுக்க உதவுனாரு.
1: போட்டி போட்டுக்கிட்டு என்னோட நிலத்துல இருந்த மரங்கள்ல இருந்து இலை தலைகளை பறிச்சுட்டு போயிட்டு இப்ப என்னடானா அந்த நிலமே அவரோடுதுன்னு சொல்றியப்பா? பொல்லாதவன்பா நீனு.
0: அப்ப அந்த இலை தலைகள் உங்களுடையதானா?
1: இலை தலைகள் என்னோடது இல்லப்பா, மரத்தோடது. அந்த மரம் என் இடத்துலதான் நிக்குது, அத ஞாபகத்துல வச்சுக்க.
0: இருந்துட்டு போகட்டும், ஆனா அதை பறிக்க அவரு தானே உதவுனாரு.
1: சூப்பர் எல்நினோவால வெயில் வெளுத்து வாங்கிக்கிட்டு இருக்குது, ஆடு மாடுகளுக்கு பசுந்தீவனம் கிடைக்கிறது பெரிய விஷயமா போயிடுச்சு. நான் இந்த இலை தலைகளை பணமாக்க போறேன்ப்பா, பணமாக்க போறேன். இனிமே அது உனக்கு கிடைக்காது.
0: எப்படின்னு பணமாக்க போறீங்க? மரத்தை வெட்ட போறீங்களா?
1: அந்த வேலையெல்லாம் நான் பண்ண மாட்டேன்ப்பா.
3: இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரு?
1: நான் என்னோட நிலத்துல சூபாபுல், லைரிஸ் இடியா, கடம்பு, வாகை, அரச மரம், வேங்க, மகாகனி, மல்பெரி, முருங்க, வெல்வேல், கல்யாண முருங்க, பெருமரம், இது போல பல தீவன மரங்களை வளர்த்துக்கிட்டு இருக்கேன்ப்பா. இதுல அதிகப்படியான புரதச்சத்து, கார்போஹைட்ரேட், கொழுப்பு, கால்சியம், பாஸ்பரஸ் அப்புறம் அதிகப்படியான நுண்ணூட்ட சத்துக்கள் இருக்கு. அதனாலதான் வறட்சி காலங்களை சேமிச்சு வச்சு பயன்படுத்த இந்த இலைகளை பறிச்சு உலர்த்தி அடர் துகள் கட்டிகளை ஆக்கி வச்சுக்கிட்டா பசுந்தீவனம் இல்லாத காலங்கள்லயும் வறட்சி காலங்கள்லயும் இந்த அடர் தீவன கட்டிகளை பயன்படுத்திக்கிடலாம். எப்படி? அப்படி சொல்லு. அதுக்காக நேத்து தான் பெல்லட்டிங் இயந்திரம் வாங்கிட்டு வந்திருக்கிறேன். என்னது
0: பெல்லட்டிங் இயந்திரம்?
1: இது மூலமா ஈஸியா அடர்கட்டிகளை உருவாக்கிடலாம், வெளியே கட்டிகளை விற்கவும் செய்யலாம்.
0: சரிண்ணே, இந்த இலைய தலைகளை போட்டா அடர்கட்டிகளா மாறிடுமா?
1: மாறும் மாறும். அப்படி மாறாதுப்பா, அது கூட கடலை புண்ணாக்கு, நெல் பூமி, மக்காச்சோளம், தேங்காய் புண்ணாக்கு இதெல்லாம் சேர்க்கணும், அப்பத்தான் நல்ல கட்டியா கிடைக்கும்.
0: சரி சரி சரி, நாம எப்படி பிஸ்கட்டை பயன்படுத்துறோமோ அந்த மாதிரி ஆடு மாடுகளுக்கு இந்த அடர் தீவன கட்டிகளை பயன்படுத்தலாம். அப்படித்தானே சொல்ல வரீங்க?
1: அப்படித்தான் வச்சுக்கிடலாம்.
0: அண்ணே, என்னையும் உங்க பிசினஸ்ல பார்ட்னரா சேர்த்துக்குங்க.
1: சரி சரி, அதுக்கு நீ என்னப்பா முதலீடு பண்ணுவ? என்னத்தான் வேலை பாப்ப நீனு?
0: என்னுடைய ஆடு மாடுகளை அங்க கூட்டிட்டு வந்து நீங்க உருவாக்குற அடர் தீவன கட்டிகளை கடிக்க வச்சு, டேஸ்ட் பார்க்க வச்சு ஒரு வீடியோவை எடுத்து ப்ரமோஷன் பண்றேன்.
1: அது சரி அது சரி, அந்த வீடியோவை ஆடு மாடுகள்லாம் பாக்குற மாதிரி எடுப்பியாப்பா?
0: அதுக்கு எதுக்குன்னு ஆடு மாடுகளை நீங்க பார்த்தா பார்த்தாதானே.
1: எடு எடு, கல்லேடு கல்லேடு.
4: சோலி முடிச்சு.
5: RGS காமதேனு சூப்பர் மாட்டு தீவனம் வழங்கிய உழவே தலை நிகழ்ச்சியில் நேயர்கள் இதுவரை கேட்டது

0: இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் ஆர்ஜிஎஸ் காமதேனு சூப்பர் மாட்டு தீவனம்.
1: மாடுகளுக்கு ஆர்ஜிஎஸ் காமதேனு மாட்டு தீவனத்தை வாங்கி போடு. ஆர்ஜிஎஸ் காமதேனு மாட்டு தீவனத்தை சாப்பிடுற மாடுங்க அதிகப்படியான கொழுப்பு சத்து நிறைந்த பால் கொடுத்து நல்ல வருமானத்தையும் தரும். மாடுகளும் ஆரோக்கியமா இருக்கும்.
2: ஆரோக்கியமான மாடுகளுக்கு ஆர்ஜிஎஸ் காமதேனு சூப்பர் மாட்டு தீவனம்.
3: ஆர்ஜிஎஸ் காமதேனு சூப்பர் மாட்டு தீவனம், பாலுக்கு குறைவில்லை, சந்தோஷத்திற்கு அளவில்லை.
0: நிகழ்ச்சியில் இனி புதுக்கோட்டை மாவட்ட விவசாயிகளுக்கான வானிலை ஆலோசனை. மாவட்டத்தின் சில இடங்களில் நாளையும் நாளை மறுநாளும் லேசான மழைக்கு வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலையானது 39 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் குறைந்தபட்ச வெப்பநிலையானது 28 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் பதிவாகலாம். வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். மணிக்கு 12 முதல் 14 கிலோமீட்டர் வேகத்தில் மேற்கு திசையிலிருந்து காற்று வீசக்கூடும். வானிலைக்கேற்ற வேளாண் ஆலோசனையாக, உளுந்து பயிரில் மகசூலை அதிகரிக்க இலைவழி தெளிப்பாக 1 சத யூரியாவை விதைத்த 30 மற்றும் 45 நாளில் தெளிக்க வேண்டும், அல்லது 2 சத

0: டிஏபி கரைசலை இலை வழியாக தெளித்தும் மகசூலை அதிகரிக்க செய்யலாம். அடுத்து, வெங்காய பயிரில் அடித்தால் அழுகல் நோய் பரவலாக தென்படுகின்றது. இந்நோயின் தாக்குதலால் இலைகள் மஞ்சள் நிறமாக மாறி பின் மெதுவாக காய ஆரம்பிக்கும். தாக்கப்பட்ட செடிகளின் இலைகள் நுனியிலிருந்து கீழ் நோக்கி காயும். செடியின் இலைப்பரப்பு முழுவதும் வாடும். வெங்காய குமிழ் மென்மையாகி அழுகிவிடும். வேர்களும் அழுகிவிடும். வெள்ளை நிற பூஞ்சான வளர்ச்சி இதன் மேல் தோன்றும். இதனை தவிர்க்க பயிர் சுழற்சி முறையை மேற்கொள்ள வேண்டும். நோயின் ஆரம்ப நிலையில் ஒரு டேங்கிக்கு 40 கிராம் என்ற அளவில் ட்ரைகோடர்மா விருடி கலந்து தெளிக்க வேண்டும். மேலும் நோய் தாக்கம் அதிகமாகும் போது 10 லிட்டர் தண்ணீருக்கு 30 கிராம் என்ற அளவில் காப்பர் ஆக்சிக்ளோரைட் கலந்து தெளிக்க வேண்டும். தற்போது நிலவும் சூழ்நிலையால் வாழைப்பயிரில் போரான் சத்து பற்றாக்குறை பரவலாக தென்பட வாய்ப்புள்ளது. இவற்றின் முக்கிய அறிகுறியாக இலை குருத்துகள் விரியாமல் இளம் இலைகள் கிழந்து பழுப்பு நிறமாக மாறும். இதனை நிவர்த்தி செய்ய 100 லிட்டர் தண்ணீரில் 200 கிராம் போராக்ஸ் அல்லது 1 லிட்டர் தண்ணீருக்கு 2 கிராம் போரிக் அமிலம் கலந்த கரைசலை இலைகளின் மேல் தெளிக்க வேண்டும். குறிப்பாக மருந்து தெளிக்கும் வேளைகளை மழை காற்று இல்லாத நாட்களில் மேற்கொள்வது சிறந்தது. இந்த தகவல்களை புதுக்கோட்டை வானிலை சார்ந்த வேளாண்மை ஆலோசனை மையம் தெரிவித்துள்ளது. கறவை மாடு வளர்ப்போர் கவனத்திற்கு. கறவை மாடுகள் அதிக வெப்பநிலை காரணமாக வெப்ப அயர்ச்சிக்கு ஆளாகின்றன. வெயில் அதிகம் உள்ள நேரங்களில் கால்நடைகளை மேய்ச்சலுக்கு அனுப்பக்கூடாது. அவ்வப்போது மழை பெய்வதால் குளிர்ந்த நேரங்களில் கறவை மாடுகளுக்கு போதுமான அளவு அடர்த்திவனம் கொடுக்க வேண்டும். நாளொன்றுக்கு 1 லிட்டர் பால் உற்பத்திக்கு 100 கிராம் என்ற அளவில் மாவுசத்து பொருட்களான மக்காசோளம், கம்பு, சோளம் போன்ற தானியங்களை அரைத்து கலப்பு தீவனத்துடன் கலந்து கொடுப்பதால் பாலில் கொழுப்பற்ற திடப்பொருட்களின் அளவை அதிகரிக்க செய்ய முடியும். நாள் முழுவதும் நல்ல தரமான குடிநீர் கிடைக்குமாறு செய்ய வேண்டும். வெயில் நேரங்களில் கறவை மாடுகளின் மேல் தண்ணீர் தெளிக்க வேண்டும். மேலும் குறைந்த காற்றோட்டமுள்ள இடங்களில் கால்நடைகளை கட்டுவதை தவிர்த்து நல்ல காற்றோட்டமுள்ள மர நிழலில் கட்டுவது வெயிலினால் ஏற்படும் வெப்ப அயர்ச்சியை குறைக்க உதவும். எனவே வெப்பம் குறைவாக உள்ள அதிகாலை பொழுதில் கறவை மாடுகள் மற்றும் எருமை மாடுகளில் சினை பருவத்திற்கான அறிகுறிகளை உற்று கவனித்து தவறாமல் சினை ஊசியை போட வேண்டும். அதோடு பொதுவாக வெப்ப தாக்கத்திலிருந்து கால்நடைகளை பாதுகாக்க தினமும் போதுமான அளவு தாது கலவையினை கால்நடைகளுக்கு கொடுக்க வேண்டும். குறிப்பாக பொட்டாசியம் நிறைந்த தாது கலவையினை கொடுப்பது மிகவும் அவசியமாகும். கால்நடைகளுக்கு நாள் ஒன்றுக்கு 80 முதல் 100 லிட்டர் தண்ணீரை 4 தவணையாக பகிர்ந்து கொடுக்க வேண்டும். அறிவிப்புகள் கேட்டீர்கள். இன்று பிற்பகல் 2:30 மணிக்கு வேளாண் அரங்கத்தில் மதிப்பை கூட்டுவோம், வாழ்வை உயர்த்துவோம் நேர்முகத்தில் பங்கேற்கிறார் ஈச்சங்கோட்டை டாக்டர் எம் எஸ் சுவாமிநாதன் வேளாண்மை கல்லூரி ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் எம் சித்ரா அவர்கள். இன்று 7:25 உழவர் உலகத்தில் எல்நினோ பருவநிலை மாற்றத்தால் உண்டாகும் கால்நடை நோய்கள் மற்றும் அதற்கான தீர்வுகள் நேரடி தொலைபேசி நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார் ஒரத்தநாடு கால்நடை மருத்துவக் கல்லூரி ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் டாக்டர் பி போராஜன் அவர்கள். நிகழ்ச்சியில் பங்கேற்க நேயர்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 0431 என்ற முன்னிணைப்போடு 240-102-1 மற்றொரு எண் 246-102-1 பங்கேற்று பயன்பெறுங்கள்.
1: தொடர்வது மாநில செய்திகள்.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். பாதுகாப்பு உத்திகள் குறித்த தேசிய மாநாட்டை மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா புதுதில்லியில் இன்று தொடங்கி வைக்கிறார். நவீன தொழில்நுட்பங்களில் திறன் மேம்பாட்டை ஊக்குவிக்க மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாக திறன் மேம்பாட்டுத்துறை இணையமைச்சர் திரு ஜெயந்த் சௌத்ரி தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் மருத்துவ கட்டமைப்புகள் தொடர்ந்து மேம்படுத்தப்பட்டு வருவதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் கூறியுள்ளார். நீலகிரி, கோவை ஆகிய மாவட்டங்களின் சில இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கனிசா ஓபன் செஸ் போட்டியில் இந்தியாவின் பிரணேஷ் பட்டம் வென்றார். இனி விரிவான செய்திகள். பாதுகாப்பு உத்திகள் குறித்த தேசிய மாநாட்டை மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா புதுதில்லியில் இன்று தொடங்கி வைக்கிறார். இரண்டு நாட்கள் நடைபெறும் இந்த மாநாட்டில்

0: நாடு முழுவதிலும் இருந்து பாதுகாப்பு படை மற்றும் காவல்துறையைச் சேர்ந்த 850-க்கும் மேற்பட்ட அதிகாரிகள் பங்கேற்க உள்ளனர். நேரடியாகவும் காணொலி வாயிலாகவும் நடைபெறும் இந்த மாநாட்டில் தேசிய பாதுகாப்பை வலுப்படுத்துவது குறித்தும் சவால்களை முறியடிப்பது குறித்தும் ஆலோசனை நடத்தப்பட உள்ளது. கப்பல் கட்டும் முனையமாக உருவெடுக்கும் திறனை இந்தியா கொண்டிருப்பதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். கொல்கத்தாவில் நேற்று GRSE மற்றும் YIL நிறுவனங்களின் விரிவாக்க திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டி பேசிய அவர், கப்பல் கட்டும் துறையில் விரைவான வேகத்தில் மாற்றங்கள் நடைபெற்று வருவதாக தெரிவித்தார். போர்க்கப்பல்களை உருவாக்குவதில் சுயசார்பினை எட்ட வேண்டியதன் அவசியத்தையும் அவர் வலியுறுத்தினார். பாதுகாப்பு தளவாடங்களை உள்நாட்டில் உற்பத்தி செய்ய ஊக்கம் அளிக்கப்பட்டு வருவதாகவும் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்தார். விளையாட்டுத்துறையின் வளர்ச்சிக்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்துள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார். விசாகப்பட்டினத்தில் நேற்று நடைபெற்ற பிரிக்ஸ் அமைப்பின் விளையாட்டுத்துறை அமைச்சர்கள் கூட்டத்தில் பேசிய அவர் இவ்வாறு கூறினார். விளையாட்டு உபகரணங்கள் உற்பத்திக்கும் மத்திய அரசு ஊக்கமளித்து வருவதாக அவர் தெரிவித்தார். உற்பத்திக்கான இந்தியா இயக்கத்தின் கீழ் பிரிக்ஸ் நாடுகள் இந்தியாவில் முதலீடு செய்ய முன்வர வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். பிரிக்ஸ் நாடுகளுக்கிடையேயான விளையாட்டுத்துறை ஒத்துழைப்பு மேலும் வலுப்படுத்தப்பட வேண்டியது அவசியம் என்றும் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்தார். இந்த கூட்டத்திற்கு பின்னர் இது தொடர்பான கூட்டு பிரகடனமும் வெளியிடப்பட்டது. நவீன தொழில்நுட்பங்களில் திறன் மேம்பாட்டை ஊக்குவிக்க மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாக திறன் மேம்பாட்டுத்துறை இணையமைச்சர் திரு ஜெயந்த் சௌத்ரி தெரிவித்துள்ளார். தேசிய திறன் மேம்பாட்டுக் கழகம் நடத்தும் செயற்கை நுண்ணறிவு மற்றும் கிளவுட் கம்ப்யூட்டிங் தொடர்பான பயிற்சி திட்டத்தை புதுதில்லியில் நேற்று அவர் தொடங்கி வைத்தார். இந்த பயிற்சி திட்டம் 2ம் நிலை மற்றும் 3ம் நிலை நகரங்களில் உள்ள இளைஞர்களுக்கு செயற்கை நுண்ணறிவு தொடர்பான பயிற்சியை வழங்கும் என்றும் அமைச்சர் கூறினார். இதன் மூலம் 1.5 லட்சம் பேர் பயனடைவார்கள் என்றும் அவர் குறிப்பிட்டார். இதுபோன்ற பயிற்சி திட்டங்கள் எதிர்காலத்திற்கு ஏற்ற திறன் வாய்ந்த பணியாளர் கட்டமைப்பை உருவாக்க உதவும் என்று அவர் குறிப்பிட்டார். புதுமை கண்டுபிடிப்பு, நவீன தொழில்நுட்பம் ஆகியவற்றின் பலன்கள் பெருநகரங்களை மட்டுமே சென்றடையாமல் கிராமங்களையும் சென்றடைய வேண்டியது அவசியம் என்றும் அவர் தெரிவித்தார். இதனை கருத்தில் கொண்டு மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக திரு ஜெயந்த் சௌத்ரி குறிப்பிட்டார். தமிழகத்தில் மருத்துவ கட்டமைப்புகள் தொடர்ந்து மேம்படுத்தப்பட்டு வருவதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் கூறியுள்ளார். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே பிள்ளாநல்லூர் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் நேற்று அவர் ஆய்வு மேற்கொண்டார். அந்த மருத்துவமனையில் செயல்பட்டு வரும் அனைத்து பிரிவுகளையும் பார்வையிட்ட அவர் சிகிச்சைகள் குறித்தும் நோயாளிகளுக்கான வசதிகள் குறித்தும் பொதுமக்களிடம் கேட்டறிந்தார். மருத்துவமனையில் வசதிகளை மேலும் மேம்படுத்த நடவடிக்கை எடுக்குமாறு அதிகாரிகளுக்கு அவர் அறிவுறுத்தினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: நீலகிரி, கோவை ஆகிய மாவட்டங்களின் சில இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. செங்கல்பட்டு, சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, வேலூர், திருவண்ணாமலை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர், சேலம், மதுரை, திருப்பூர் ஆகிய மாவட்டங்களுக்குட்பட்ட சில இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று அந்த மையம் தெரிவித்துள்ளது. மாநிலத்தின் பிற பகுதிகளில் ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் நேற்று பரவலாக மழை பெய்துள்ளது. சென்னை நகரில் நேற்று இரவு பல்வேறு இடங்களில் கனமழை பெய்தது. செங்கல்பட்டு, அரியலூர், நாமக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களிலும் பரவலாக மழை பெய்தது. திருவள்ளூர் மாவட்டத்திலும் நேற்று இரவு பல இடங்களில் மழை பெய்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: வங்கக்கடலில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக கடலோர மாவட்டங்களான சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்களில் நேற்று இரவு பரவலாக கனமழை பெய்தது. குறிப்பாக சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இடி மின்னலுடன் கனமழை பெய்தது. அதேபோல்

0: அம்பத்தூர், ஆவடி, பூவிருந்தவல்லி, திருவள்ளூர் போன்ற இடங்களிலும் கனமழை பெய்தது. பகலில் வெயிலின் தாக்கத்தால் அவதிப்பட்ட மக்கள் பெய்த மழையினால் குளிர்ச்சியான சூழல் உருவாகியதால் மகிழ்ச்சி அடைந்தனர். திருவள்ளூர் மாவட்ட செய்தியாளர் ஏ கே தனசேகரன்.
1: தர்மபுரி மாவட்டத்தில் நேற்று பகலில் வெயில் அதிகம் காணப்பட்ட நிலையில் மாலை கனமழை பெய்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: தற்போது நிலவும் எல்நினோ காரணமாக மே மாதம் முடிய வேண்டிய கோடை வெயிலின் தாக்கம் தற்போது ஆகஸ்ட் மாதம் வரை நீடிக்கிறது. வெயிலின் தாக்கம் அதிகரித்து வரும் நிலையில் நேற்று மாலை குளிர்ந்த காற்று வீசி தருமபுரி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்தது. தருமபுரி, மொரப்பூர், அரூர், நல்லம்பள்ளி உள்ளிட்ட பகுதிகளில் பெய்த மழையால் சாலைகளில் தண்ணீர் ஓடியது. மருதிப்பட்டியில் 16.4 மில்லிமீட்டர் மழையும், சித்தேரியில் 14.4 மில்லிமீட்டர் மழையும், அரூரில் 13.2 மில்லிமீட்டர் மழையும் பதிவாகியுள்ளது. இன்றும் மழை தொடரும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பொதுமக்கள் மற்றும் விவசாயிகளுக்கு மகிழ்ச்சியை அளித்துள்ளது. தருமபுரியில் இருந்து மா தண்டபாணி.
1: நீலகிரி மாவட்டம் முதுமலை யானைகள் முகாமில் யானைகளை காண வரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. விடுமுறை நாளான நேற்று இந்த எண்ணிக்கை மேலும் அதிகரித்து காணப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: நீலகிரி மாவட்டம் முதுமலை புலிகள் காப்பகத்திற்குட்பட்ட தெப்பக்காடு பகுதியில் வளர்ப்பு யானைகள் முகாம் உள்ளது. இந்த முகாமில் 2 குட்டிகள் உட்பட 28 யானைகள் பராமரிக்கப்படுகின்றன. இந்த யானைகளுக்கு காலை மற்றும் மாலை வேளைகளில் ராகி, அரிசி, கொள்ளு, கரும்பு, தேங்காய் உள்ளிட்ட ஊட்டச்சத்து உணவு வழங்கப்படுகிறது. இந்த நிகழ்வினை காண சுற்றுலா பயணிகள் அனுமதிக்கப்படுகின்றனர். இந்நிலையில் வார விடுமுறை காரணமாக முதுமலை யானைகள் முகாமிற்கு ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகை புரிந்தனர். உணவு மாடத்தில் வரிசையாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த வளர்ப்பு யானைகளை கண்டு ரசித்தும் யானைகளுக்கு உணவு வழங்கப்பட்டதையும் கண்டு மகிழ்ந்தனர். முதுமலை பகுதியில் மாலை நேரத்தில் சாரல் மழையில் நிலவிய இதமான காலநிலையை அனுபவித்தவாறு யானைகள் முகாமில் குவிந்து சுற்றுலா பயணிகள் வார விடுமுறை குடும்பத்துடன் கழித்து மகிழ்ந்தனர். உதகையிலிருந்து சரவணன்.
1: ஜப்பானில் நேற்று ஏற்பட்ட நிலநடுக்கத்தில் 37 பேர் காயமடைந்தனர். யுக்ரைன் செலுத்திய 250 ட்ரோன்களை ஒரே நாளில் சுட்டு வீழ்த்தியிருப்பதாக ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் இன்று ஆந்திராவில் வேளாண் துறை சார்ந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று புதிய விதை ரகம் ஒன்றை வெளியிடுகிறார். இந்திய கடற்படையின் போர்க்கப்பலான INS சுதர்ஷினி உலகளாவிய கடற்பயணத்தின் ஒரு பகுதியாக போர்ச்சுகல் சென்றடைந்துள்ளது. தேசிய தூய்மை பணியாளர் ஆணையத்தின் 33வது நிறுவன தினம் புதுதில்லியில் நேற்று கொண்டாடப்பட்டது. திருப்பரங்குன்றம் பகுதியில் முத்தான்குளம் கிராமத்திற்கு புதிய பேருந்து சேவையை மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் தொடங்கி வைத்தார். தர நிர்ணய அமைப்பின் சார்பில் சென்னை அண்ணாநகரில் குடியிருப்பு நலசங்கத்திற்கான விழிப்புணர்வு நிகழ்ச்சி நேற்று நடைபெற்றது. விளையாட்டுச் செய்தி. கெனிசா ஓபன் செஸ் போட்டியில் இந்தியாவின் பிரணேஷ் பட்டம் வென்றார். அங்கேரியில் நடைபெற்ற இப்போட்டியின் இறுதி சுற்றில் அவர் ஜெர்மனியின் வாடிம் பெட்ரோவிஸ்கையை வென்றார். 9 சுற்றுகளில் மொத்தம் 7 புள்ளிகளுடன் முதலிடம் பெற்று அவர் பட்டத்தை கைப்பற்றினார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பாதுகாப்பு உத்திகள் குறித்த தேசிய மாநாட்டை மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா புதுதில்லியில் இன்று தொடங்கி வைக்கிறார். நவீன தொழில்நுட்பங்களில் திறன் மேம்பாட்டை ஊக்குவிக்க மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாக திறன் மேம்பாட்டுத்துறை இணையமைச்சர் திரு ஜெயந்த் சௌத்ரி தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் மருத்துவ கட்டமைப்புகள் தொடர்ந்து மேம்படுத்தப்பட்டு வருவதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் கூறியுள்ளார். நீலகிரி, கோவை ஆகிய மாவட்டங்களின் சில இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கெனிசா ஓபன் செஸ் போட்டியில் இந்தியாவின் பிரணேஷ் பட்டம் வென்றார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
4: நேரம் 6:55. இது திருச்சி FM ரெயின்போ 102.1.
5: நேயர்கள் கேட்கவிருப்பது சேலம் ராதை ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ஸ் வழங்கும் நாள் மலர். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
6: ராதை ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ஸ் வர்ணமுறை சேலம். கான்டாக்ட் 9444007555.
7: இன்று August 24.
8: இன்று சர்வதேச புதுமை இசை தினம். இசை பரந்து விரிந்த கடலை நிகர்த்த பிரம்மாண்டம். உலக மக்களின் வாழ்வோடு பின்னி பிணைந்தது இசை. அதிலும் தமிழிசை வரலாறு 3000 ஆண்டுகள் முந்தையது. தமிழிசை மூவர் சங்கீத மும்மூர்த்திகள் பாபநாசம் சிவன், ஊத்துக்காடு வேங்கட சுப்பையர், அன்னமாச்சார், புரந்தரதாசர் என்று இசையை மூச்சாகக் கொண்டு இறை தொண்டு புரிந்தோரின் பட்டியல் நீளும். தற்போது ரிதம் மேலோங்கி மற்றொரு பரிமாணத்திற்கு நகர்ந்துள்ளது இசை. மக்கள் ரசனைக்கேற்ப இசையும் புதிய வடிவம் பெறும். இசையால் ஒன்றிணைவோம்.

இந்தியாவின் ஃபார்முலா ஒன் கார்பந்தயத்தின் பிதாமகன் என அறியப்படும் சுந்தரம் கரிவரதன் நினைவு நாள் இன்று. ஆண்டு 1995. கார்பந்தய வீரரும் ரேஸ்கார் வடிவமைப்பாளருமான இவர் நரேன் கார்த்திகேயன் போன்ற ஃபார்முலா ஒன் கார்பந்தய வீரர் உருவாக உந்து சக்தியாக விளங்கியவர். நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கம் பிள்ளை நினைவு தினம் இன்று. ஆண்டு 1972. மோகனூரில் முகிழ்த்த முத்து முத்தமிழின் நிலைத்த சொத்து. கலைகளில் சிறந்ததாம் ஓவியம் கவிஞரின் எழிலார்ந்த காவியம். காந்தியமும் சுதேசமுமே பேச்சு, கைராட்டையில் நூல் நூற்பதே வீச்சு. கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள்வதே வளம், அது காந்திய கவிஞரின் அற்புத கவிதை திறம். கைராட்டை சுற்றுவீர், சுயநாட்டை பற்றுவீர் என்ற எளிமையான பாடல்கள் மூலம் நாட்டுப்பற்றினை மக்களிடையே விதைத்தவர். இவரால் படைக்கப்பெற்ற மலைக்கள்ளன் என்ற நாவல் திரைப்படமாக பெற்று திரையுலகிலும் இவர் சிறந்த புகழையடைந்தார். கம்பனும் வான்மீகியும், பிரார்த்தனை, சங்கொலி, என் கதை போன்ற 66 நூல்களை இயற்றியவர். இவருக்கு இந்திய அரசு பத்மபூஷன் விருது வழங்கி கௌரவித்தது. வங்காளத்தைச் சேர்ந்த பெண் புரட்சியாளரும் தேசியவாதியுமான பீனா தாஸ் பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1911. சைமன் கமிஷனுக்கு எதிரான மாணவர் போராட்டங்களில் பங்கேற்றவர். சாத்ரி சங்கம் என்ற இளைஞர் சங்கத்தில் இணைந்து வாழ்வீச்சு முதல் காரோட்டம் வரை அத்தனை கலைகளையும் பயின்றவர். கரேங்கே யா மரேங்கே போன்ற முழக்கங்களால் உந்தப்பட்டு இந்திய சுதந்திரத்திற்காக உத்வேகத்தோடு செயல்பட்டவர். 21 வயதான பீனா தாஸ் 1932 ஆண்டு பிப்ரவரி மாதம் 6 தேதியன்று கொல்கத்தா பல்கலைக்கழகத்தின் பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்ற அப்போதைய வங்காள ஆளுநர் ஸ்டான்லி ஜாக்சன் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தினார். அதற்காக 9 ஆண்டுகள் சிறை தண்டனை கிடைத்தது. வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தில் பங்கேற்று 3 ஆண்டுகள் சிறையில் அடைக்கப்பட்டார். கடினமான மன அழுத்தங்கள், ஆழ்மனதின் சஞ்சலங்கள், அதிகமான விரக்தி, இரத்தக்களறி என அனைத்தையும் கடந்து கிடைத்ததுதான் விலைமதிப்பற்ற வீர சுதந்திரம். இந்திய அரசு இவரின் சேவைகளை பாராட்டி 1960 ஆண்டு பத்மஸ்ரீ விருது வழங்கி சிறப்பித்தது. சுதந்திர போராட்ட வீரர் சிவராம் ராஜகுரு பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1908. ராஜகுருவின் அர்ப்பணிப்பும் தேசபக்தியும் அவரை புரட்சியாளராக மாற்றியது. ராஜகுருவுடன் பகத்சிங், சுக்தேவ் ஆகியோர் ஒன்றிணைந்து 1928 ஆண்டு டிசம்பர் 17 தேதியன்று ஆங்கிலேய அதிகாரி ஜான் சாண்டர்ஸ் என்பவரை படுகொலை செய்தனர். அகிம்சையும் ஆவேசமும் இணைந்து வீர சுதந்திரத்தை நமக்கு பெற்றுத்தந்தார்.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது சேலம் ராதை ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ஸ் வழங்கிய நாள் மலர். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர்
1: மூட்டுமாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ரோபோட்டிக் ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் வெளிநாட்டுலதான் கிடைக்கும்ல ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் வெலிஸ் ஜேஎன்ஜி மெடிடெக் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ்ட் மூட்டுமாற்று அறுவை சிகிச்சை செய்றாங்களே.
2: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ஸ், வர்ணபுரி, சேலம். கான்டாக்ட் 9444007555.

0: 102.1 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நாம எந்த ஒரு விஷயத்துக்காக ஆசைப்படுறோமோ அதை அடிக்கடி கற்பனை பண்ணிட்டே இருக்கணும். நடக்காதது நடந்ததாகவும் கிடைக்கும்.

அதை அடிக்கடி கற்பனை பண்ணிட்டே இருக்கணும். நடக்காததை நடந்ததாகவும் கிடைக்காததை கிடைச்சதாகவும் அடையாததை அடைஞ்சதாகவும் கற்பனை பண்ணணும். நம்மளை சுற்றி நிறைய நல்ல மனிதர்கள் இருக்கிறதா கற்பனை செய்யணும். அந்த கற்பனை யாராலையும் கலைக்க முடியாத அளவுக்கு இருக்கணும். கற்பனைங்கிற ஒரு விஷயம் இல்லைன்னா அறிவியல் முன்னேற்றம், புதிய கண்டுபிடிப்பு, தொழில்நுட்ப வளர்ச்சின்னு எதுவுமே இருக்காது இல்லையா? இன்னைக்கு நாம கற்பனை செய்கிற விஷயங்கள் என்னைக்காவது கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும். இது திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 காலை மலர்.

0: பிடிக்கத் தெரிந்த ஒரு விலங்கு. ஆம், இயற்கையிலேயே மனிதனுக்கு மட்டுமே கொடுக்கப்பட்ட ஒரு உன்னதமான வரம் புன்னகை. ஒரு பூ மலர்வதற்கும் மனித முகம் மலர்வதற்கும் பெரிய வித்தியாசமில்லை. பூக்கள் மலர்வதை பார்க்கும்போது நம் மனதிற்குள் ஒரு மெல்லிய சந்தோஷம் பிறக்கிறதே. ஏன்? ஏனெனில் மலர்ச்சி எப்போதுமே அழகானது. மனிதர்களாகிய நமக்கும் அந்த மலர்ச்சி அத்தியாவசியம். முகமலர்ச்சியை பற்றி பேசும்போது நம் நினைவுக்கு முதலில் வருவது உலக பொதுமறையான திருக்குறள் தான். வள்ளுவப் பெருந்தகை முகமலர்ச்சியை கேவலம் ஒரு குணமாக மட்டுமே பார்க்கவில்லை, அதை ஒரு வாழ்வியல் நெறியாகவே தனி அதிகாரமாகவே வகுத்து காட்டியுள்ளார். விருந்தோம்பல் என்ற அதிகாரத்தில் வள்ளுவர் கூறுகிறார், அகனமருந்து செய்யால் உறையும் முகனமருந்து நல்விருந்து ஓம்புவான் இல். இதன் பொருள் என்ன தெரியுமா நேயர்களே? முகமலர்ச்சியோடு அகமும் மகிழ்ந்து விருந்தினரை வரவேற்பவன் வீட்டில் திருமகள் லக்ஷ்மி மனமகிழ்ந்து வாழ்வாள் என்பதாகும். முகம் கடுகடுவென்று இருந்தால் லக்ஷ்மி கடாட்சம் தங்குவதில்லை என்று நம் பாட்டிமார்கள் சும்மாவா சொன்னார்கள்? அதேபோல இனியவை கூறல் அதிகாரத்தில் முகத்தான் அமர்ந்து இனிதே நோக்கி என்று முகத்தின் மலர்ச்சிக்கே முதலிடம் தருகிறார். உள்ளத்தில் அன்பும் முகத்தில் புன்னகையும் இருப்பதே உண்மையான அறம் என்கிறார் வள்ளுவர். நாம் கொடுக்கும் பொருளை விட நாம் காட்டும் இன்முகமே பிறர் மனதை முதலில் குளிரச் செய்கிறது. புன்னகை என்பது பலவீனத்தின் அடையாளம் அல்ல, அது உலகையே வெல்லக்கூடிய பேராற்றல் கொண்டது. கிரேக்க வரலாற்றில் இதுக்கு ஒரு மிகச்சிறந்த உதாரணம் உண்டு. உலகையே வெல்ல புறப்பட்ட மாவீரன் அலெக்சாண்டர் தன் படைகளுடன் ஒரு நகரை கைப்பற்றச் சென்றார். அந்த நகரமே பயத்தில் உறைந்து போயிருந்தது. ஆனால் அந்த நகரத்தின் தளபதி ஒரு விசித்திரமான முடிவை எடுத்தார். அலெக்சாண்டரின் கோபத்தை குறைக்க எவ்வித ஆயுதமும் இன்றி தன் முகத்தில் ஒரு வசீகரமான புன்னகையோடு அவரை எதிர்கொண்டு வரவேற்றார். ஆயுதங்களோடு வந்த வீரர்களை பார்த்து பழகிய அலெக்சாண்டருக்கு அந்த தளபதியின் ஆயுதமில்லாத புன்னகை பெரும் வியப்பை அளித்தது. அந்த ஒரு சின்ன புன்னகை அலெக்சாண்டரின் போர் குணத்தையே மாற்றி அந்த நகரத்தையே போரின்றி மீட்கச் செய்தது. ஆம் நேயர்களே, புன்னகைக்கு எதிரியும் நண்பனாக்கும் பேராற்றல் உண்டு. மகிழ்ச்சி என்பது எங்கே இருக்கிறது? பணத்திலா? பதவியிலா? அந்தஸ்திலா? இதோ ஒரு சின்ன கதை. ஒரு பெரிய தொழிலதிபர் இருந்தார். அவரிடம் இல்லாத சொத்தோ வசதியோ இல்லை. ஆனால் அவர் எப்போதும் கவலையோடு இருப்பார், நிம்மதி இல்லாமல் தவிப்பார். ஒருமுறை அவர் வீதியில் நடந்து செல்லும்போது ஒரு பிச்சைக்காரன் தன் கிழிந்த ஆடைகளோடு சாலையோரம் அமர்ந்து ஒரு குழந்தையை பார்த்து மனமார புன்னகித்துக் கொண்டிருப்பதைக் கண்டார். அந்த புன்னகையில் எவ்வித கல்லமும் இல்லை, பேரானந்தம் இருந்தது. அதை பார்த்த அந்த தொழிலதிபர் ஒரு கணத்தில் உண்மையை உணர்ந்தார். மகிழ்ச்சி என்பது கோடிகளில் இல்லை, நம் அகத்தில் இருக்கிறது என்று. நாம் எதை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோம் என்பதை விட இருக்கும் கணத்தில் எப்படி வாழ்கிறோம் என்பதே முக்கியம். புன்னகைப்பது வெறும் மனதிற்கு மட்டுமல்ல, நம் உடலுக்கும் நல்லது என்று இன்றைய மருத்துவ அறிவியல் கூறுகிறது. அறிவியல் உண்மை என்பது என்னவென்றால், நாம் புன்னகைக்கும் போது நம் மூளையின் மகிழ்ச்சியூட்டும் ஹார்மோன்கள் சுரக்கின்றன. நாம் கோபமாக இருக்கும் போது முகத்தில் உள்ள பல தசைகள் இறுக்கமடைகின்றன. ஆனால் புன்னகைக்கும் போது மிக குறைவான தசைகளே வேலை செய்கின்றன. இதனால் முகம் என்றும் இளமையோடும் பொலிவோடும் இருக்கும். நாம் காலையில் வீட்டை விட்டு வெளியே கிளம்பும் போது நம்மை எதிர்கொள்ளும் காய்கறி விற்பவர், பேருந்து நடத்துனர் அல்லது சக ஊழியரை ஒரு சின்ன புன்னகையோடு கடந்து பாருங்கள். பணத்தால் வாங்க முடியாத எத்தனையோ காரியங்களை ஒரு மெல்லிய புன்னகை சுலபமாக முடித்துவிடும். அது உறவுகளுக்கு இடையே உள்ள கசப்புகளை நீக்கும், புதிய நட்புகளை உருவாக்கும். கோபம், பொறாமை, கவலை போன்ற கடினமான பூட்டுக்களை இந்த மென்மையான சாவியால் மிக எளிதாக திறந்துவிடலாம். எப்பொழுதும் உங்கள் முகத்தில் ஒரு புன்னகையை ஏந்தி செல்லுங்கள். உலகம் உங்களுக்கு அழகாக காட்சியளிக்கும். புன்னகைப்போம், புன்னகையை பரப்புவோம்.
1: செவிச்செல்வத்தில் இதுவரை புன்னகை ஒரு சாவி கொத்து, அது முக மலர்ச்சியின் அற்புதம் என சொல்லிச் சென்றவர் பழமாறவர்மன் அவர்கள்.

0: செவிச்செல்வம். புன்னகை ஒரு சாவிக்குத்து, அது முகமலர்ச்சியின் அற்புதம் என்கிறார் பழ மாரவர்மன் அவர்கள்.
1: இன்று உங்களிடம் ஒரு சின்ன கேள்வி. காலையில் எழுந்ததிலிருந்து இதுவரை எத்தனை முறை நீங்கள் புன்னகைத்தீர்கள்? நாம் அன்றாடம் ஓடிக்கொண்டிருக்கும் இந்த இயந்திர வாழ்க்கையில் பல நேரங்களில் நம் முகத்தில் இருக்கும் மிகச்சிறந்த ஆபரணமாக புன்னகையை தொலைத்துவிட்டு தேடிக்கொண்டிருக்கிறோம். பிரெஞ்சு தத்துவ ஞானி ஒருவர் கூறினார், மனிதன் மட்டுமே

0: தொடர்வது தமிழில் செய்திகள்.
1: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் 4 நாள் அரசுமுறை பயணமாக இன்று ஜப்பான் புறப்பட்டு செல்கிறார். எல்லை பிரச்சினை குறித்து விவாதிக்க தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் இன்று சீனா செல்கிறார். விண்வெளித்துறையில் மேற்கொள்ளப்பட்ட சீர்திருத்தங்கள் காரணமாக இத்துறையில் புத்தொழில் நிறுவனங்கள் அதிகரித்துள்ளதாக இஸ்ரோ தலைவர் திரு நாராயணன் தெரிவித்துள்ளார். ஒடிசா, சத்தீஸ்கர், பீகார், மத்திய பிரதேசம் ஆகிய மாநிலங்களுக்கு உட்பட்ட சில இடங்களில் இன்று மிக கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. துரந்த் கோப்பை கால்பந்து போட்டியில் ஈஸ்ட் பெங்கால் அணி பட்டம் வென்றது. இனி விரிவான செய்திகள். மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் 4 நாள் அரசுமுறை பயணமாக இன்று ஜப்பான் புறப்பட்டு செல்கிறார். அவருடன் 200 பேர் கொண்ட இந்திய வர்த்தக பிரதிநிதிகள் குழுவும் ஜப்பான் செல்கிறது. டோக்கியோ, நாகோயா, ஒசாகா ஆகிய நகரங்களில் ஜப்பான் தொழில்துறையினருடன் திரு பியூஷ் கோயல் ஆலோசனை நடத்துகிறார். அங்குள்ள இந்திய சமூகத்தினருடனும் அவர் கலந்துரையாடுகிறார். பசுமை எரிசக்தி, எஃகு, வாகன தொழில்துறை, நிதி சேவைகள் துறை உள்ளிட்டவற்றில் இருதரப்பு ஒத்துழைப்பை அதிகரிப்பது குறித்தும் ஜப்பான் தொழில்துறையினருடன் அமைச்சர் பேச்சு நடத்தவுள்ளார். வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் 2 நாள் அரசுமுறை பயணமாக ரஷ்யா சென்றடைந்துள்ளார். இந்த பயணத்தின் போது இந்திய ரஷ்ய அரசுகளுக்கு இடையேயான கூட்டு ஆணைய கூட்டத்தில் அவர் பங்கேற்கிறார். ரஷ்ய வெளியுறவு அமைச்சர் திரு செர்ஜி லாவ்ரோவுடனும் திரு ஜெய்சங்கர் இருதரப்பு உறவுகள் குறித்தும் சர்வதேச விவகாரங்கள் குறித்தும் ஆலோசனை நடத்தவுள்ளாா்.

0: பாதுகாப்பு உத்திகள் குறித்த தேசிய மாநாட்டை மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா புதுதில்லியில் இன்று தொடங்கி வைக்கிறார். 2 நாட்கள் நடைபெறும் இந்த மாநாட்டில் நாடு முழுவதிலும் இருந்து பாதுகாப்பு படை மற்றும் காவல்துறையைச் சேர்ந்த 850க்கும் மேற்பட்ட அதிகாரிகள் பங்கேற்க உள்ளனர். நேரடியாகவும் காணொலி வாயிலாகவும் நடைபெறும் இந்த மாநாட்டில் தேசிய பாதுகாப்பை வலுப்படுத்துவது குறித்தும் சவால்களை முறியடிப்பது குறித்தும் ஆலோசனை நடத்தப்பட உள்ளது. மங்கோலியாவில் நடைபெறும் நிலம் பாலைவனமாதலை தடுத்தல் தொடர்பான ஐநா மாநாட்டில் மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் இன்று பங்கேற்கிறார். நிலத்தின் சமநிலையை பராமரித்தல், சுற்றுச்சூழல் மறுசீரமைப்பு ஆகியவை குறித்த இந்தியாவின் கருத்துக்களை இந்த மாநாட்டில் எடுத்துரைக்க உள்ளதாக திரு பூபேந்தர் யாதவ் தெரிவித்துள்ளார். இந்த மாநாட்டில் 197 நாடுகளின் அரசு பிரதிநிதிகள், விஞ்ஞானிகள், சுற்றுச்சூழல் வல்லுநர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்கின்றனர். எல்லை பிரச்சினை குறித்து விவாதிக்க தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் இன்று சீனா செல்கிறார். பீஜிங்கில் நடைபெறவுள்ள இந்திய சீன சிறப்பு பிரதிநிதிகள் ஆலோசனைக் கூட்டத்தில் அவர் பங்கேற்க உள்ளார். சீன வெளியுறவு அமைச்சர் திரு வாங் யீ உடனும் அவர் பேச்சு நடத்தவுள்ளார். விண்வெளித்துறையில் மேற்கொள்ளப்பட்ட சீர்திருத்தங்கள் காரணமாக இத்துறையில் புத்தொழில் நிறுவனங்கள் அதிகரித்துள்ளதாக இஸ்ரோ தலைவர் திரு நாராயணன் தெரிவித்துள்ளார். தேசிய விண்வெளி தினத்தையொட்டி அகமதாபாத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர், தற்போது இத்துறையில் நாட்டில் 440 புத்தொழில் நிறுவனங்கள் செயல்படுவதாக தெரிவித்தார். இத்துறையில் மேற்கொள்ளப்பட்ட மாற்றங்கள் தனியார் துறைக்கு பெரிய வாய்ப்புகளை ஏற்படுத்தியுள்ளதாகவும் அவர் கூறினார். நாட்டின் விண்வெளி திட்டங்கள் சாதாரண மக்களுக்கு நேரடியாக பயனளிக்கும் வகையில் அமைந்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். ககன்யான் மனித விண்வெளி பயணத்திட்டம் 2035 ஆண்டுக்குள் இந்தியா சார்பில் விண்வெளி நிலையம் அமைத்தல் ஆகியவற்றை இலக்காக கொண்டு தற்போது பணிகள் நடைபெற்று வருவதாக திரு நாராயணன் தெரிவித்தார். நவீன தொழில்நுட்பங்களில் திறன் மேம்பாட்டை ஊக்குவிக்க மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாக திறன் மேம்பாட்டுத்துறை இணையமைச்சர் திரு ஜெயந்த் சௌத்ரி தெரிவித்துள்ளார். தேசிய திறன் மேம்பாட்டுக் கழகம் நடத்தும் செயற்கை நுண்ணறிவு மற்றும் கிளவுட் கம்ப்யூட்டிங் தொடர்பான பயிற்சி திட்டத்தை புதுதில்லியில் நேற்று அவர் தொடங்கி வைத்தார். இந்த பயிற்சி திட்டம் 2ஆம் நிலை மற்றும் 3ஆம் நிலை நகரங்களில் உள்ள இளைஞர்களுக்கு செயற்கை நுண்ணறிவு தொடர்பான பயிற்சியை வழங்கும் என்று அமைச்சர் கூறினார். இதன் மூலம் 1.5 லட்சம் பேர் பயனடைவார்கள் என்றும் அவர் குறிப்பிட்டார். இதுபோன்ற பயிற்சி திட்டங்கள் எதிர்காலத்திற்கு ஏற்ற திறன் வாய்ந்த பணியாளர் கட்டமைப்பை உருவாக்க உதவும் என்று அவர் குறிப்பிட்டார். புதுமை கண்டுபிடிப்பு, நவீன தொழில்நுட்பம் ஆகியவற்றின் பலன்கள் பெருநகரங்களை மட்டுமே சென்றடையாமல் கிராமங்களையும் சென்றடைய வேண்டியது அவசியம் என்று அவர் தெரிவித்தார். இதனை கருத்தில் கொண்டு மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக திரு ஜெயந்த் சௌத்ரி குறிப்பிட்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தூய்மை பணியாளர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய மத்திய அரசு அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொண்டுள்ளதாக சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் துறை இணையமைச்சர் திரு ராம்தாஸ் அத்வாலே கூறியுள்ளார். தேசிய தூய்மை பணியாளர் ஆணையத்தின் 33வது நிறுவன தின நிகழ்ச்சியில் பேசிய அவர், நமஸ்தே திட்டத்தின் மூலம் தூய்மை பணிகளை எந்திரமயமாக்கும் நடவடிக்கைகளை அரசு மேற்கொண்டுள்ளதாக தெரிவித்தார். தூய்மை பணியாளர்களின் கண்ணியத்தையும் சமூக நீதியையும் காக்க அரசு முன்னுரிமை அளிப்பதாக அவர் தெரிவித்தார். மத்தியில் பிஜேபி தலைமையிலான அரசு பொறுப்பேற்ற பின்னர் ஜம்மு காஷ்மீரில் அமைதி நிலைநிறுத்தப்பட்டுள்ளதாகவும் இதுவரை இல்லாத அளவிற்கு வளர்ச்சித் திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் பிரதமர் அலுவலக இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். ஸ்ரீநகரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஜம்மு காஷ்மீர் வளர்ச்சிக்காக நிறைவேற்றப்பட்ட திட்டங்களை பட்டியலிட்டார். மத்திய அரசின் சாதனைகளை பிஜேபியினர் மக்களிடம் எடுத்துரைக்க

0: வேண்டும் என்றும் டாக்டர் ஜிதேந்திர சிங் கேட்டுக்கொண்டார். கஜகஸ்தான் நாடாளுமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவில் 74.19% வாக்குகள் பதிவாகியுள்ளதாக அந்நாட்டு தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. மொத்தம் உள்ள 1,25,00,000 வாக்காளர்களில் சுமார் 94,00,000 பேர் வாக்களித்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நேற்று தேர்தல் நடைபெற்ற பின்னர் உடனடியாக வாக்கு எண்ணிக்கை தொடங்கி நடைபெற்று வருகிறது. அந்நாட்டில் செயல்பாட்டில் இருந்த நாடாளுமன்றத்தின் இரு அவைகள் முறை ஒரே அவையாக மாற்றுவதற்கு வகை செய்யும் அரசியல் சாசன திருத்த சட்டம் நிறைவேற்றப்பட்ட பிறகு நடைபெற்ற முதலாவது தேர்தல் இதுவாகும். ஒடிசா, சத்தீஸ்கர், பீகார், மத்திய பிரதேசம் ஆகிய மாநிலங்களுக்குட்பட்ட சில இடங்களில் இன்று மிக கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. கர்நாடகா, ஆந்திர உத்தரப்பிரதேசம், மேற்கு வங்கம், ஜார்க்கண்ட், மகாராஷ்டிரா ஆகிய மாநிலங்களில் சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் அந்த மையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே ஒடிசாவின் பல்வேறு பகுதிகளில் தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. திரிபுராவிலும் தொடர் கனமழை பெய்து வருகிறது. பாதிக்கப்பட்ட பகுதிகளை முதலமைச்சர் திரு மாணிக் சாஹா நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். கனமழை எச்சரிக்கையை அடுத்து மத்திய பிரதேசத்தில் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. துரந்த் கோப்பை கால்பந்து போட்டியில் ஈஸ்ட் பெங்கால் அணி கோப்பையை வென்றது. கொல்கத்தாவில் நடைபெற்ற இறுதி ஆட்டத்தில் இந்த அணி 4-1 என்ற கோல் கணக்கில் மோகன் பகான் அணியை வென்றது. டென்னிஸ் ஓபன் செஸ் போட்டியில் இந்தியாவின் பிரணீஷ் பட்டம் வென்றார். ஹங்கேரியில் நடைபெற்ற இப்போட்டியின் இறுதி சுற்றில் அவர் ஜெர்மனியின் வாடிம் பெட்ரோவிஸ்கையை வென்றார். 9 சுற்றுகளில் மொத்தம் 7 புள்ளிகளுடன் முதலிடம் பெற்று அவர் பட்டத்தை கைப்பற்றினார். உலகக்கோப்பை மகளிர் ஹாக்கி போட்டியில் இந்தியா ஆஸ்திரேலியா பங்கேற்ற ஆட்டம் டிராவில் முடிவடைந்தது. நெதர்லாந்தில் நடைபெற்ற இப்போட்டியில் இரு அணிகளும் கோல் எதுவும் போடவில்லை. இப்போட்டியில் வென்றால் மட்டுமே அரையிறுதிக்கு முன்னேற முடியும் என்ற நிலையில் இந்தியா அரையிறுதி வாய்ப்பை இழந்துள்ளது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் திருச்சி மதுரை அணிகளுக்கு இடையே நேற்று நடைபெற்ற ஆட்டம் மழை குறுக்கிட்டதால் கைவிடப்பட்டது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் 4 அரசுமுறை பயணமாக இன்று ஜப்பான் புறப்பட்டு செல்கிறார். எல்லை பிரச்சினை குறித்து விவாதிக்க தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் இன்று சீனா செல்கிறார். விண்வெளித்துறையில் மேற்கொள்ளப்பட்ட சீர்திருத்தங்கள் காரணமாக இத்துறையில் புத்தொழில் நிறுவனங்கள் அதிகரித்துள்ளதாக இஸ்ரோ தலைவர் திரு நாராயணன் தெரிவித்துள்ளார். ஒடிசா, சத்தீஸ்கர், பீகார், மத்திய பிரதேசம் ஆகிய மாநிலங்களுக்கு உட்பட்ட சில இடங்களில் இன்று மிக கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. துரந்த் கோப்பை கால்பந்து போட்டியில் ஈஸ்ட் பெங்கால் அணி பட்டம் வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் 7:25.
2: இசைந்தாடும் காற்றின் இன்னிசை ஊற்று திருச்சி பண்பலை 102.1 நேயர்களுக்காக நேயர்களால்
1: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இன்னைக்கு காலையில 8 இதய ராகம் நிகழ்ச்சி உங்களுக்காக காத்திருக்கு. உங்களுக்கு பிடிச்ச புது பாடல்களை உங்க பெயர் ஊர் பெயரோட 938-546-102.1 எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. 9 வசந்த அழைப்பில் பழம்படு பனை பதிப்பாளர் மா கேசவன் அவர்கள் நம்ம கூட பேசியிருக்காங்க. நீங்களும் பேசலாம், உங்களோட கேள்விகளை கேட்கலாம். 243-1-246-102-1 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வழியாகவும் உங்களோட கேள்விகள் சந்தேகங்களை நீங்கள் குரல் பதிவாகவோ தட்டச்சு செய்தோ 938-546-102-1 எண்ணுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள்.

0: முடிஞ்சாச்சு, ஆனா தள்ளுபடி இன்னும் முடியல. ஆமாங்க, திருச்சி சாரதாசின் கில்லி ஆடி கிளாசிக் தள்ளுபடி மக்களுக்காக இன்னும் சில நாள் நீட்டிப்பு. உண்மையான இந்த ஆடி தள்ளுபடியை பயன்படுத்தி எக்கச்சக்கமான பணத்தை மிச்சப்படுத்தலாமே.
1: காலைமலர் கேட்டுக்கோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. வேதாரண்யம் குருகுல தந்தை சர்தார் ஆ வேதாரத்னம் அவர்களின் 65வது ஆண்டு நினைவு நாள் விழா இன்று மாலை 5:30 கஸ்தூரிபா காந்தி கன்யா குருகுலம் சர்தார் நினைவு பூங்காவில் நடைபெறும். கரூர் மாவட்டம் தமிழ்நாடு அரசு

0: போக்குவரத்து கழகம் மற்றும் தொழில் பழகுனர் பயிற்சி வாரியம் இணைந்து வழங்கும் ஓராண்டு தொழில் பழகுனர் பயிற்சிக்கு வர 28ஆம் தேதி வரைக்கும் NATS.education.gov.in என்ற இணையதளத்தில் நீங்கள் விண்ணப்பிக்கலாம். அடுத்ததா, தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக தொலைதூர கல்வி இயக்கம் வழங்கும் வேளாண் இடுபொருட்கள் பட்டய படிப்புக்கு tnau.ac.in என்ற இணையதளத்தில் நீங்கள் விண்ணப்பிக்கலாம். நேர்முக பயிற்சி வகுப்புகள் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் நடைபெறும்.
1: சமாளிக்க முடியல, அப்பப்ப ஏதாவது உடம்புக்கு வந்துருது, பாலும் சரியா கறக்க மாட்டேங்குது, என்ன பண்றதுன்னு எனக்கே தெரியல.
2: இப்ப நீ சொன்னிய எல்நினோ அப்படின்னு, இந்த எல்நினோ காலத்துல எருமைகளோட ஆரோக்கியம், உற்பத்தி மேலாண்மை இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக வானொலி பண்ணை பள்ளி நடக்க இருக்கு.
1: எருமை மேய்க்கறதுக்கு பள்ளிக்கூடமா? காட்டுல விட்டா மேய்ஞ்சிட்டு வருது.
2: மேய்ஞ்சிட்டு வரும், ஆனா அதை முறையா எப்படி பராமரிக்கிறதுன்னு தெரிஞ்சுக்கலாம்ல.
1: இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா? காலங்காலமா நம்ம வளர்த்துக்கிட்டு இருக்கிறது தானே.
2: அப்படி இல்ல, இந்த துறை சார்ந்த நிபுணர்கள் நிறைய தகவல்களை சொன்னா இன்னும் சிறப்பா இருக்கும்ல.
1: ஆமா, அதுக்கு நம்ம எங்க போய் தெரிஞ்சுக்கிறது?
2: நீ எங்கேயும் போக வேணாம், ரேடியோ கேக்குறல்ல.
1: ஓஹோ, ரேடியோல பாட்டை போட்டு பால் உற்பத்தி அதிகரிக்க போறோம் அப்படியா?
2: பாட்டை மட்டுமே கேட்டுக்கிட்டு இருந்த நீ இனி பாடத்தையும் கேட்க போற. நம்ம திருச்சி அகில இந்திய வானொலியும் சேலம் கால்நடை மருத்துவ பல்கலைக்கழக பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மையமும் சேர்ந்து எல்நினோ காலங்கள்ல எருமைகளோட ஆரோக்கியம் மற்றும் உற்பத்தி மேலாண்மை அப்படிங்கிற தலைப்புல வானொலி பண்ணை பள்ளி நடத்த இருக்காங்க.
1: காசு கீசு ஏதாவது கட்டணுமா?
2: ஆமா, பயிற்சி பட்டறைக்கு நம்ம காசு கட்டி தானே ஆகணும்.
1: எப்படி கட்டணும்?
2: இதுக்கு கட்டணமே 590 ரூபாய் தான்.
1: என்னைக்கு ஆரம்பிக்குதுன்னு நீ சொல்லவே இல்லையே.
2: இந்த எருமை வேற, நீ கேக்குறத விட அது ரொம்ப ஆர்வமா இருக்கு போல. வர செப்டம்பர் மாசத்துல இருந்து 13 வாரம் தொடர்ந்து நடக்க இருக்குது. இந்த பயிற்சிய பத்தின நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும்னு வச்சுக்கோயே. 04-27-241-04-08 இந்த நம்பருக்கு கால் பண்ணி கேட்டுக்க.
1: ஏன் போன் நம்பர் சொல்லிவிட்டு தோற எந்த பக்கமா போறீங்களா?
2: போய் எருமைக்கு தண்ணி வைக்கிறேன்.

0: ஹரிணி ஜுவல்லர்ஸ், சிந்தாமணி பஜார், அண்ணா சிலை அருகில், திருச்சி.
1: இந்த உலகத்துல நமக்கு பிடிச்சது எவ்வளவோ இருக்குங்க. அது ரசிக்கிறதுக்கும் அனுபவிக்கிறதுக்கும் ஆதாரம் நம்ம உடல் நலன். அதை காக்கறதுக்காக தான் இப்ப காலை மலர்ல வர இருக்கிறது மருத்துவ நேரம். இன்னைக்கு மருத்துவ நேரத்துல நம்மோட இணை இருக்கிறாங்க தஞ்சை பல் மருத்துவர் எஸ் சுகந்தி அவர்கள். வணக்கம் டாக்டர். வாய்ப்புற்று நோய்க்கான அறிகுறிகள் என்ன டாக்டர்?
2: சவுத் இந்தியாவை விட நார்த் இந்தியால வந்து ரொம்ப காமனா புகையிலை டொபாக்கோ யூஸ் பண்றாங்க. வாயில அடக்கி வச்சுக்குவாங்க கண்ணத்துல ஒரு சைடுல. சோ இது என்ன ஆகும்னா, கொஞ்ச நாள் அந்த பக்கல் மியூகோசா வந்து அதோட ஒரிஜினல் அந்த டெக்ஸ்சர் மாறி கலரும் மாறிடும். அப்ப வாயை திறக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கும் புகையிலை பயன்படுத்துவதனால. அதுவும் வந்து வாய்ப்புற்று நோய்க்கு ரொம்ப காமனான ரீசனுங்க. அது நம்ம எப்படி செக் பண்ணுவோம், கேன்சர் வர்றதுக்கான ப்ரீ கேன்சர் கண்டிஷனை, கட்ட விரலையும் சுண்டு விரலையும் விட்டுருங்க. மிச்சம் இருக்கிற மூணு விரல்கள் வாய்க்குள்ள ஈஸியா போயிட்டு வெளியில வரணும். அதுதான் நார்மல் மவுத் ஓப்பனிங். இப்ப உங்களுக்கு அந்த புகையிலை பழக்கத்தினால என்ன ஆகும்னா, ஒரு ரெண்டு விரல் போறது, ஈவன் ஒரு விரல் போறதுக்கே கஷ்டமா இருக்கும் வாய்க்குள்ள. அந்த மாதிரி இருக்காங்கன்னா கண்டிப்பா அதை வந்து நீங்க ஒரு பல் டாக்டரையோ இல்ல ஜெனரல் சர்ஜன் கிட்டயோ கண்டிப்பா காமிக்கணும். இதை வந்து ஓரல் சப் மியூக்கஸ் ஃபைப்ரோசிஸ். இந்த கண்டிஷன்ல போறப்ப என்ன பண்ணுவோம்னா, நிறைய வைட்டமின் மாத்திரைகள், ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் எல்லாம் கொடுத்து இது கேன்சரா மாறாம தடுக்க முடியும். ஸோ இந்த கண்டிஷனை இக்னோர் பண்ணாதீங்க. ப்ரீ கேன்சரஸ் லீஷன்ஸ்னு சில சமயம் லூகோப்ளேக்கியா எரித்ரோப்ளேக்கியான்னு சொல்லுவாங்க. வெள்ளை கலர் பேச்சஸ் இருக்கும் வாயில, அங்கங்க உணவு சாப்பிட்றப்ப எரியும். அதே மாதிரி ரெட் கலர் பேச்சஸ் இருக்கும். அந்த மாதிரி இதெல்லாமே வந்து ப்ரீ கேன்சரஸ் லீஷன்ஸ்ன்னு சொல்லுவோம். நீங்க வாயில அப்நார்மலா ஒரு சிவப்பு புள்ளிகளையோ வெள்ளை கலர் பேச்சையோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பா பல் டாக்டர்

0: கிட்ட காமிங்க. அப்புறம் கேண்டிடியாசிஸ், வாயில வந்து ஃபங்கஸ் டெவலப்மெண்ட் இருக்கும். பெரும்பாலும் டென்ச்சர் போடுறவங்களுக்கு, அன்கண்ட்ரோல்டு டயபிட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் தான் அது. ஸோ அதையுமே நம்ம வந்து இயர்லியாகவே ட்ரீட் பண்ணிடணும், அது ரொம்ப நாள் அதை விடக்கூடாது. ஸோ இதெல்லாம் தான் ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் ஃபார் ப்ரீ கேன்சரஸ் லீஷன்ஸ். அதுக்கப்புறம் ஜென்ரலாக என்ன சொல்கிறேன்னா, முன்ன மாதிரி கிடையாது. இப்போ குழந்தைங்கள்லாம் பல் டாக்டர் கிட்ட வர்றாங்கனாவே இன்ஜெக்ஷன்ஸ் வாய்க்குள்ளே போடுவாங்க அப்படின்னு ரொம்ப பயப்படுவாங்க. இப்போல்லாம் நிறைய லோக்கல் அனஸ்தீசியா ஜெல் வந்துருச்சு, லோக்கல் அனஸ்தீசியா ஸ்ப்ரே வந்துருச்சு. குழந்தைங்களுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி ரொம்ப பெயின்ஃபுல் ப்ரொசீஜர்ஸ் யாருமே பண்ணுறது இல்லைங்க. ஏன்னா நிறைய அட்வான்ஸ்மெண்ட்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது. டே டு டே வந்து சிடிஇ ப்ரோக்ராம்ஸ் இருக்குது, அதாவது கண்டினியூயிங் டென்டல் எஜுகேஷன் சொல்லிட்டு எங்களையும் நாங்கள் அப்டேட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கோம். அதனால ரொம்ப பெயின்லெஸ் டென்டிஸ்ட்ரி தான் இப்போ இருக்கிற டென்டிஸ்ட்ரி. ஸ்கேன்ஸ் எக்ஸ்ரேஸுமே ரொம்ப ஈஸியாக எடுத்துடலாம், பயப்படாதீங்க. இயர்லியாக ஒரு டாக்டர்கிட்ட போயிட்டு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. ரொம்ப ஒரு டிசீஸை வந்து ஒரு முத்தை விட்டு சிவியரான ஃபார்மில் வந்ததுக்கப்புறம் வராதிங்க, அப்போ எங்களுக்குமே ட்ரீட்மெண்ட் ரொம்ப கஷ்டமாக இருக்கும்.
1: இன்னைக்கு மருத்துவ நேரத்துல நம்மோட இணைஞ்சிருந்தாங்க தஞ்சை பல் மருத்துவர் எஸ் சுகந்தி அவர்கள்.

0: washing powder Nirma, washing powder Nirma, Nirma.
1: நாள்தோறும் காலை 8:50 சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
3: தனி மனித மாற்றத்தின் வழியே சமூக மாற்றத்தை உறுதி செய்திட உத்வேகம் அளித்திடும் மன் கி பாத் மனதின் குரல் இம்மாதம் 30ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை முற்பகல் 11 மணிக்கு. நமது பாரத பிரதமரின் கவனத்திற்கு நீங்கள் கொண்டு செல்ல நினைக்கும் எண்ணங்களை கட்டணமில்லா தொலைபேசி எண் 1800 11 7800 அல்லது நமோ செயலியிலோ mygov.in என்ற இணையதளத்திலோ 1922 என்ற எண்ணிற்கு மிஸ்டு கால் கொடுத்தோ உங்களின் கருத்துக்களை பதிவு செய்யலாம். தபால் பெட்டி எண் 111 ஆகாஷ்வாணி தில்லி என்ற முகவரிக்கு எழுதி அனுப்பலாம். ஆகாஷ்வாணி மற்றும் தொலைக்காட்சி அலைவரிசைகளிலும் DRM DTH சேவைகளிலும் யூடியூப் சேனலிலும் பிரசார் பாரதியின் OTT தளத்திலும் நியூஸ் ஆன் ஏர் செயலி வாயிலாகவும் மன் கி பாத் மனதின் குரல் இம்மாதம் 30ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை முற்பகல் 11 மணிக்கு. தொடர்ந்து அவ்வுரையின் தமிழாக்கமும் இடம்பெறும். மீண்டும் 8:00 பாரத பிரதமரின் மனதின் குரல் நிகழ்ச்சி ஒலிபரப்பாகும். கேட்டு இணைந்திருங்கள் நேயர்களே, மன் கி பாத் மனதின் குரல்.
4: இப்பெல்லாம் எங்க பார்த்தாலும் செயற்கை நுண்ணறிவு பத்தின பேச்சாதான் இருக்கு. போற போக்குல பார்த்தா எல்லாரும் வீட்டுக்குமே செயற்கை நுண்ணறிவு திறன் கொண்ட ஒரு ரோபோ வந்துடும் போல இருக்கு. அப்படி உங்க வீட்டுக்கு ஒரு ரோபோ வருதுன்னு வைங்க, நீங்க எந்தெந்த வேலையெல்லாம் நீ பாத்துக்கோப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஓய்வெடுப்பீங்க? இதை பத்தி தான் இன்னைக்கு பகல் 12:10 மங்கையர் உலகத்துல நாம பேச போறோம். தோழிகளே பேசலாம் வாங்க. 0431 240 102 1 240 102 1 இந்த எண்கள்ல தோழிகள் பங்கேற்று பேசலாம். நேரம் 7:47 ஆகுதுங்க. காலை மலர் கேட்டுட்டு இருக்கோம் திருச்சி FM ரெயின்போ 102.1. இப்போ திருச்சிராப்பள்ளி உழவர் சந்தையில காய் கனிகளோட இன்னைக்கு விலை நிலவரம்.

எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாமா? தக்காளி 1 கிலோ 22 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. கத்தரிக்காய் 50, அவரைக்காய் 60, வெண்டைக்காய் 1 கிலோ 46 ரூபாய், கொத்தவரங்காய் 40, சின்ன வெங்காயம் 80, பெரிய வெங்காயம் பச்சை மிளகாய் 60, மொச்சைக்காய் 70, சுரைக்காய் 30, சௌசௌ 1 கிலோ 40 ரூபாய், புடலங்காய் 46, பீர்க்கங்காய் 60, முள்ளங்கி 36, நூல்கோல் 46, கருணைக்கிழங்கு 1 கிலோ 100 ரூபாய், சேப்பங்கிழங்கு 60, சேனைக்கிழங்கு 58, உருளைக்கிழங்கு 30, கேரட் 1 கிலோ 84 ரூபாய், முட்டைக்கோஸ் 35, பீட்ரூட் 50, காலிஃபிளவர் பூ 1 45 ரூபாய், எலுமிச்சை பழம் 1 8 ரூபாய், கொய்யாப்பழம் 1 கிலோ 100 ரூபாய், பூசணிக்காய் பரங்கிக்காய் 20, ஆப்பிள் 250, ஆரஞ்சு 120, மாதுளை 200, திராட்சை 1 கிலோ 120 ரூபாய். அடுத்ததா திருச்சியில 22 கேரட் ஆபரண தங்கம் 1 கிராம் 14,949 ரூபாய்க்கும் வெள்ளி 1 கிராம் 269 ரூபாய் 90 பைசாவாகவும் விற்பனையாகுது.

0: பாரம்பரிய சுவையில் பார்த்து பார்த்து சொந்த பண்ணை பாலில் தயாரிக்கும் இனிப்புகள் பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ். உங்கள் நாவிற்கு இனிப்பு விருந்து எங்கள் பண்ணை பாலில் இருந்து.
1: பிஜி நாயுடு ஸ்வீட்.
2: நாள்தோறும் காலை 9 மணிக்கு திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வசந்த் அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
3: மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
4: காலை மலர்ல நிறைவா இன்னைக்கான வானிலை எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள், நீலகிரி மாவட்டத்தில் ஓரிரு இடங்களில் இடி, மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். ஏனைய மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் செங்கல்பட்டு, சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, வேலூர், திருவண்ணாமலை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர், சேலம், மதுரை, திருப்பத்தூர் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களிலையும், புதுவையிலையும் இடி, மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலையும் காரைக்கால் பகுதிகளிலையும் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும். மீனவர்களுக்கான எச்சரிக்கை. தமிழக கடலோரப் பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலையும் இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலையும் வீசக்கூடும். அதனால மீனவர்கள் அப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம்னு அறிவுறுத்தப்படுறாங்க. அடுத்த நிகழ்ச்சியா இதே ராகம் வரப்போகுது. உங்களுக்கு பிடிச்ச புது பாடல்களை உங்க பெயர் ஊர் பெயரோட பிடிச்ச பாட்டையும் சேர்த்து 938 546 102 1 என்னுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க.

0: நேரம் 8 மணி. இனி கேட்கலாம்.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்திப் பிரிவின் இனிய காலை நல்வாழ்த்துக்களுடன் செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் புனிதராஜ். தமிழ்நாடு சட்டப்பேரவையில் நகராட்சி நிர்வாகம் குடிநீர் வழங்கல் துறை மானியக் கோரிக்கை மீதான விவாதம் இன்று நடைபெறுகிறது. இதில் முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் உறுப்பினர்களின் கேள்விகளுக்கு பதிலளித்து புதிய அறிவிப்புகளை வெளியிடுகிறார். தொடர்ந்து உயர்கல்வி, பள்ளிக்கல்வி, தமிழ் வளர்ச்சி, செய்தி மற்றும் விளம்பரத் துறைகளின் மானியக் கோரிக்கையை அமைச்சர்கள் திரு ராஜ்மோகன், திரு விஸ்வநாதன் ஆகியோர் தாக்கல் செய்கின்றனர். தேசிய பாதுகாப்பு மாநாடு மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் புதுடில்லியில் இன்று தொடங்குகிறது. 2 நாட்கள் நடைபெறும் இம்மாநாட்டில் தீவிரவாத ஒழிப்பு, இணையவழி குற்றங்கள், நிதி மோசடி, போதைப்பொருள் அச்சுறுத்தல் உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்கள் தொடர்பாக முக்கிய ஆலோசனை நடைபெறவுள்ளது. தமிழகத்தில் நகர்ப்புற ஊரக ஆரம்ப சுகாதார நிலையங்களில் நோயாளிகளுக்கான உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். நாமக்கல் மாவட்டம் பிள்ளாநல்லூர் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் ஆய்வு மேற்கொண்ட அவர் தேவையான மருந்துகளின் இருப்பை உறுதி செய்ய வேண்டும் என்றும் அறிவுறுத்தினார். நாட்டில் போலி சமையல் எரிவாயு இணைப்பை ஒழிக்கவும் தகுதி வாய்ந்தோருக்கு அரசின் மானியம் சென்றடைவதை உறுதி செய்யும் வகையிலும் நுகர்வோர் தொடர்பான விவரங்களை மின்னணு பதிவேற்றம் செய்ய விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசம் வரும் 31ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. முன்னதாக இன்றுடன் இக்காலக்கெடு முடிவடைய இருந்த நிலையில் வாடிக்கையாளர்கள் அந்தந்த எரிவாயு முகமைகளில் தங்களது விவரங்களை தாமதமின்றி சமர்ப்பிக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது. நாமக்கல் மாவட்டத்தில் கணவரை இழந்த மற்றும்

0: ஆதரவற்ற மகளிருக்கான நலவாரியத்தில் உறுப்பினர்களாக சேர்ந்து அரசின் நலத்திட்ட உதவிகளை பெற விண்ணப்பிக்குமாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு மதுபாலன் தெரிவித்துள்ளார். இத்திட்டத்தில் இணையதளம் வாயிலாக தகுதி வாய்ந்த பெண்கள் தங்களது விவரங்களை பதிவு செய்து பயன்பெறலாம் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: நாமக்கல் மாவட்டத்தில் கைம்பெண்கள் மற்றும் ஆதரவற்ற மகளிர் நலத்திற்காக வாரியம் மூலம் உருவாக்கப்பட்டுள்ள இணைய பக்கத்தில் உறுப்பினர்களாக சேர்ந்து அரசின் நலத்திட்ட உதவிகளை பெறலாம். மேலும் உறுப்பினராக

0: நலத்திட்ட உதவிகளை பெறலாம். மேலும் உறுப்பினராக பதிவு செய்யப்பட்டவர்களுக்கு சமூக நலத்துறையின் கீழ் செயல்படுத்தப்படும் திட்டங்கள், ஓய்வூதியம், தற்காலிக தங்குமிடம், திறன் வளர்ப்பு பயிற்சி, கல்வி, சுகாதாரம் மற்றும் வேலைவாய்ப்பு உதவிகள், சுயதொழில் செய்ய மானியம் ₹50,000 போன்ற பிற உதவிகள் எளிதாக பெற்றுக் கொள்ளலாம் என்றும் மாவட்ட நிர்வாகம் கேட்டுக் கொண்டுள்ளது. நாமக்கல்லிலிருந்து எஸ் கண்ணன்.
1: கோவை மாவட்ட மலைப்பகுதிகள் நீலகிரி, சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவண்ணாமலை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி மாவட்டங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கொழும்புவில் நடைபெறும் இலங்கைக்கு எதிரான இரண்டாவது இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் நேற்றைய முதல் நாள் ஆட்ட நேர இறுதியில் இந்தியா தனது முதலாவது இன்னிங்ஸில் 5 விக்கெட் இழப்பிற்கு 300 ரன் எடுத்திருந்தது. இரண்டாவது நாள் ஆட்டம் இன்று காலை 10 மணிக்கு தொடர்ந்து நடைபெறுகிறது. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 9 மணிக்கு.

0: ரெயின்போ 102.1 இசையோடு என்றும் நீங்கள்.
1: இணைந்திருக்கிறோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இது இதயராகம் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் இணைவது நான் உங்கள் அன்பு தோழி நித்யா. நேர்களே, நீங்க விரும்பும் புது பாடல்களை கேட்டு ரசிக்க 938-546-102 அப்படிங்கிற இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு உங்களுடைய விருப்ப பாடல், அது இடம்பெற்றிருக்கும் படம், உங்க பேர், ஊர் இதெல்லாத்தையும் டைப் பண்ணி எங்களுக்கு வாட்ஸ்அப் வழியா அனுப்பி வைக்கலாம். நிகழ்ச்சியின் முதல் பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க வாரியங்காவல் மணிஷேகர், கதிரவன், கொலஞ்சிநாதன், திருச்சி முத்தரசநல்லூர், நவீன், சுந்தர். இவர்களின் விருப்ப பாடல் வருகிறது விஸ்வாசம் படத்திலிருந்து.

0: ஹரிணி ஜுவல்லர்ஸ், சிந்தாமணி பஜார், அண்ணா சிலை அருகில், திருச்சி.
1: சரியான புற்றுநோய் சிகிச்சைக்கு உங்கள் சில்வர் லைன் மருத்துவமனை, பழூர், திருச்சி, சென்னை பைபாஸ், திருச்சி.
2: ரெயின்போ நூற்று 2.1 நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். இதே ராகம் பிகல் படத்திலிருந்து பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. கும்பகோணம் துவரங்குறிச்சி நடுத்தெரு சீனிவாசன், துர்காதேவி, அவினேஷ், ஹரிஹரன்.

0: Grandmaster Pranesh M emerged as the champion in the prestigious Kanizsa Open 2026 in Hungary, securing the Group A title with a superb performance. In a ninth and final round of the tournament, Pranesh defeated Vadim Pretorsky of Germany with white pieces. Pranesh has a rating of 2,673 and is ranked 44th in the latest FIDE rankings of August 2026. And now for a look at today's newspapers, it's over to VC Pramod.
1: Thank you, Anuja. All DDs have widely covered Prime Minister Modi pitching India as a global hub for space startups and talent on National Science Day yesterday. The Tribune writes NSA Doval heads to China for talks with Chinese Foreign Minister Wang Yi for a dialogue on boundary issue ahead of the Chinese President's India visit. Fiscal deficit on course despite West Asia crisis, headlines Financial Express. Hindustan Times refers to the enumeration exercise noting through forests and across streams, census set to reach Bastar's former red strongholds. As Bengal gets 3,500 crore rupees of defence push, the Asian Age, quoting the defence minister, writes, India capable of becoming global shipbuilding hub. In a significant milestone, DMRC becomes India's first metro organisation to achieve ISO certification to the latest international standard for asset management, reports the statesman. The Times of India mentions about a report which projects India to surpass China in affluent consumers by 2036. And finally, the Indian Express cites railways roll out waterless urinals for pilots of India's most powerful locomotives. And with that, it's back to you, Anuja.
0: Thank you, Pramod. And now before we end the bulletin, the headlines once again. Prime Minister Narendra Modi calls upon country's space sector to create an ecosystem that attracts global space talent to India. Union Home Minister Amit Shah to attend 9th National Security Strategies Conference in New Delhi today. External Affairs Minister S. Jayashankar to co-chair India-Russia Intergovernmental Commission on Trade, Economic, Scientific, Technological and Cultural Cooperation in Moscow today. Iran decides to impose service fees on vessels transiting Strait of Hormuz. IMD issues orange alert for heavy rain in Chhattisgarh, Bihar, Odisha and East Madhya Pradesh today. And in chess, India's Grandmaster Pranesh M. wins Kanizsa Open title in Hungary. And with that, we end the morning news. Have a nice day.
2: இணைந்திருக்கிறோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1
3: மலைக்கோட்டை மாநகர் திருச்சியில் சிறப்பம்சம் மிக்க நகைகளின் சாம்ராஜ்யம். மிக மிக குறைந்த சேதாரம், செய்கூலி இல்லை.
4: நியூ லட்சுமி ஜுவல்லரி, மலைவாசல், திருச்சி.
5: காற்று திசை மாறலாம், ஆனால் ஒருபோதும் நிற்காது. காற்று போல் நகரும் வாழ்க்கையில் வெற்றியை புயலாக உருவாக்க உறுதியான கல்வியை பெறுங்கள். திருச்சி கே ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டானமஸ் கவுன்சிலிங் கோட் 3830 மற்றும் திருச்சி கே ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி அட்டானமஸ் கவுன்சிலிங் கோட் 3701. அட்மிஷன்ஸ் ஓபன்.
6: ஆடி முடிஞ்சாச்சு, ஆனா தள்ளுபடி இன்னும் முடியல. ஆமாங்க, திருச்சி சாரதாசின் கில்லி ஆடி கிளாசிக் தள்ளுபடி மக்களுக்காக இன்னும் சில நாள் நீட்டிப்பு. உண்மையான இந்த ஆடி தள்ளுபடியை பயன்படுத்தி எக்கச்சக்கமான பணத்தை மிச்சப்படுத்தலாமே.
2: இதயராகம் நிகழ்ச்சியின் அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க துறையூர் வட்டம் மாரடி எம் ஏ ரமேஷ். இவர்களின் விருப்ப பாடல் வருகிறது மரியான் படத்திலிருந்து.

0: சேது ENT ரிசர்ச் சென்டர்.
1: குரட்டை, சைனஸ், காதில் சீல்வடிதல், காது கேளாமை,
0: தைராய்டு, கழுத்து கட்டிகள், தலை கழுத்தில் ஏற்படும் கேன்சர், லேசர் ENT அறுவை சிகிச்சை, எண்டோஸ்கோப் சிகிச்சை முறை, மைக்ரோ ஏர் சர்ஜர், பாரா கருவி மூலம்
1: சிறப்பாக சிகிச்சை அளிக்கப்படுகிறது.
0: சேது ENT ரிசர்ச் சென்டர், 9th கிராஸ் தலைநகர் திருச்சி.
2: திருச்சி பண்பலை 102.1 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
3: மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
5: திருச்சி FM ரெயின்போ 102.1 நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் இதய ராகம். கடாரம் கொண்டாம் படத்திலிருந்து பாடல் கேட்டிருக்காங்க சண்முகம், ரேகா, சபரி, மதுமிதா, நிஹாரிகா லால்குடியிலிருந்து.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெறச் செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: எஃப்எம் ரெயின்போ 102.1 நாம கேட்டுட்டு இருக்கோம் இதே ராகம். நேர்களே, உங்கள் மனதுக்கு விருப்பமான புது பாடல்களை நீங்க கேட்டு ரசிக்கணும்னா 938-546-102.1 அப்படிங்கிற இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு உங்களுடைய விருப்ப பாடல், அது இடம்பெற்றிருக்க படம், உங்களோட பேர், ஊர், இது எல்லாத்தையும்

டைப் செஞ்சு எங்களுக்கு வாட்ஸ்அப் வழியாக அனுப்பி வைக்கலாம். மெஹந்தி சர்க்கஸ் திரைப்படத்திலிருந்து பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க தேனி மாவட்டம் பண்ணைப்புரம் ராதாகிருஷ்ணன் முத்துலட்சுமி ரிதன் தாசன்.

0: நேயர்கள் கேட்கவிருப்பது சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
1: முகத்தில் பருவா சைபால் சொரியா திறங்கோ சைபால் இடையில் அடையா சைபால் சேர்த்து புண்ணா சைபால்
2: சைபால்
3: ஒரு அப்பாவுக்கு ரெண்டு பிள்ளைங்க. மூத்தவன் ரொம்ப அடக்கம், அப்பா எது சொன்னாலும் கேட்பான், பெரியவங்களுக்கு கீழ்ப்படிஞ்சு நடப்பான். இளையவன் அப்படி இல்லை, தான் நினைச்சதை தான் சொல்லுவான் செய்வான், அடுத்தவங்க சொல்கிறத கேட்க மாட்டான், அடங்கி நடக்க மாட்டான். இந்த ரெண்டு பேரில் யாரை வந்து உங்களுக்கு பிடிக்கும்? பெரியவனை தான் பிடிக்கும், ஏன்னா அவன் தான் சொல்கிற பேச்சை கேட்குறவன் அப்படின்னு சொல்லுவீங்க. ஆனால் ஒரு ஞானி என்ன சொல்கிறார் தெரியுமா? ஒரு குழந்தை அதன் அறிவுக்காக மதிக்கப்பட வேண்டுமே தவிர அதனுடைய கீழ்ப்படியும் தன்மைக்காக அல்ல அப்படிங்கிறார். நம்ம குழந்தைகளை வந்து சுயமாக சிந்திக்கிறதுக்கு நாம் விடுறதில்லை, மற்றவங்களை பார்த்து காப்பி அடிக்கிறதுக்கு தான் நாம் அவங்களுக்கு கற்றுக் கொடுக்குறோம். புகழ்பெற்ற மனிதர்கள் சிலருடைய பேரை சொல்லி நீயும் அவர் மாதிரி ஆகணும் இவர் மாதிரி ஆகணும் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கிறோம். குழந்தைகள் வந்து தங்களுடைய தனித்தன்மையை வளர்த்துக்கிறதுக்கு நாம் தடையாக இருக்கிறோம். ஒரு குழந்தைகிட்ட அனாவசியமாக வந்து நம்பிக்கையை வளர்த்துறக்கூடாது, எந்த கோட்பாட்டையும் திணிக்கக்கூடாது. நாம் ஏற்கனவே அர்த்தமில்லாத கருத்துக்களையும் கொள்கைகளையும் மனசில் போட்டு நிரப்பி வச்சுருக்கிறோம். இந்த உலகத்துக்கு புதுசாக வந்து சேர்ந்துருக்கிற ஒரு குழந்தையின் தூய்மையான மனசில் நம்ம கருத்துக்களை அறிமுகம் செய்ய அல்லது திணிக்கிறதுக்கு நமக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. ஒரு குழந்தைய நீ இந்த மதத்தை சேர்ந்தவன் அப்படின்னு பிறந்ததுமே ஒரு முத்திரை குத்தி போடுறோம். இது அதோட சுதந்திரத்தை ஆரம்பத்திலேயே கிள்ளி எறிகிறது மாதிரி தான். நீங்கள் ஒரு மதத்தின் வழிமுறைகளை கடைப்பிடிச்சிக்கிட்டு வர்றீங்க, அந்த வழியில் போய்கிட்டு இருக்கிறீங்க, சரி, அதனால் போகிறீங்க. அதுக்காக உங்கள் குழந்தையையும் அதே வழியில் தான் வரணும் அப்படின்னு கட்டாயப்படுத்துறதுக்கு உங்களுக்கு என்ன உரிமை இருக்குது? அந்த குழந்தை சுயமாக சிந்தித்து ஒரு முடிவுக்கு வரட்டுமே, அதுக்கு நீங்கள் ஏன் தடையாக இருக்கிறீங்க? நமக்கு உண்மையிலேயே நம்ம குழந்தை மேலே அன்பு இருந்தால் இது மாதிரி திணிப்பு வேலைகளை செய்யக்கூடாது.

0: திணிப்பு வேலைகளிலிருந்து குழந்தைகளை காப்பாற்றினா போதும். அதுதான் ரொம்ப முக்கியம். அடுத்த தலைமுறை அற்புதமான தலைமுறையாக உருவாகும். நாம தான் சாதி மத சங்கடங்களில் மாட்டிக்கிட்டு தவிக்கிறோம். அவங்களாவது சாதி மத வேறுபாடு இல்லாத சமுதாயத்தை பார்க்கட்டுமே, அந்த சௌகரியங்களை அனுபவிக்கட்டுமே. அதுக்கு நாம் என்ன செய்யணும்னா, ஒன்றும் செய்யாமல் இருந்தால் போதும். ஒரு குழந்தைகிட்ட நம்ம கருத்தை திணிக்கும் பொழுது என்ன ஆகுது தெரியுமா? அது வந்து அவனை அவங்கிட்ட இருந்தே அப்புறப்படுத்தி விடுது, அவனுடைய தனித்தன்மையை அழிச்சிருது, அவனை ஒரு எல்லைக்குள்ளே திணிச்சிருது. இதெல்லாம் அன்புங்கிற பேரால பெற்றோர்கள் செய்கிற தப்பு. இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இந்த காலத்தில் அப்பா ஒருத்தர் சொன்னார், நான் கருத்துக்களை எல்லாம் என் பையன்கிட்ட திணிக்கிறது இல்லைங்க, ஆனால் அதிகமாக சாப்பிட சொல்லி கட்டாயப்படுத்துவேன் அப்படின்னார். உங்கள் வீட்டு சமையல் அவ்வளோ நல்லா இருக்குமான்னு கேட்டாங்க. நல்லா இருந்தால் நான் ஏன் அவனை சாப்பிட சொல்லி கட்டாயப்படுத்த போகிறேன் அப்படின்னார்.
1: நேயர்களது வரை கேட்டது சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கிய இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
3: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.

0: தனி மனித மாற்றத்தின் வழியே சமூக மாற்றத்தை உறுதி செய்திட உத்வேகம் அளித்திடும் மன் கி பாத் மனதின் குரல் இம்மாதம் 30ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை முற்பகல் 11 மணிக்கு. நமது பாரத பிரதமரின் கவனத்திற்கு நீங்கள் கொண்டு செல்ல நினைக்கும் எண்ணங்களை கட்டணமில்லா தொலைபேசி எண் 1800 11 7800 அல்லது நமோ செயலியிலோ mygov.in என்ற இணையதளத்திலோ 1922 என்ற எண்ணிற்கு மிஸ்டு கால் கொடுத்தோ உங்களின் கருத்துக்களை பதிவு செய்யலாம். தபால் பெட்டி எண் 111 ஆகாஷ்வாணி தில்லி என்ற முகவரிக்கு எழுதி அனுப்பலாம். ஆகாஷ்வாணி மற்றும் தொலைக்காட்சி அலைவரிசைகளிலும் DRM DTH சேவைகளிலும் யூடியூப் சேனலிலும் பிரசார் பாரதியின் OTT தளத்திலும் நியூஸ் ஆன் ஏர் செயலி வாயிலாகவும் மன் கி பாத் மனதின் குரல் இம்மாதம் 30ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை முற்பகல் 11 மணிக்கு. தொடர்ந்து அவ்வுரையின் தமிழாக்கமும் இடம்பெறும். மீண்டும் 8 மணிக்கு பாரத பிரதமரின் மனதின் குரல் நிகழ்ச்சி ஒலிபரப்பாகும். கேட்டு இணைந்திருங்கள் நேயர்களே, மன் கி பாத் மனதின் குரல்.
1: நேரம் 9 மணி. இனி கேட்கலாம்.
2: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் புனிதராஜ். நாட்டின் முதல் மரபணு மாற்றப்படாத மற்றும் அதிக வளர்ச்சி திறன் கொண்ட மக்காச்சோள கலப்பின விதையை குடியரசு துணைத் தலைவர் திரு CP ராதாகிருஷ்ணன் ஆந்திர மாநிலம் முசுனூரில் இன்று அறிமுகம் செய்கிறார். தொடர்ந்து விவசாயிகள் மற்றும் விவசாய சங்க பிரதிநிதிகளுடன் அவர் கலந்துரையாடுகிறார். மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் ஜப்பானிற்கு அரசுமுறை பயணமாக இன்று புறப்படுகிறார். இந்த 4 நாள் பயணத்தில் அந்நாட்டு பெரு நிறுவனங்களின் தலைமை செயல் அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொள்ளும் அவர் ஜப்பான் வர்த்தக கூட்டமைப்பின் வட்டமேசை மாநாட்டிலும் பங்கேற்கிறார். சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சிகள் ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை தெரிவிக்க வேண்டும் என்று பேரவைத் தலைவர் திரு JCD பிரபாகர் கேட்டுக் கொண்டுள்ளார். காஞ்சிபுரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அவை குறிப்பில் இருந்து நீக்கிய பகுதிகளை சமூக வலைதளங்களில் பரப்புவோர் குறித்து புகார் அளித்தால் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு சட்டப்பேரவையில் நகராட்சி நிர்வாகம் குடிநீர் வழங்கல் துறை மானிய கோரிக்கை மீதான விவாதம் இன்று நடைபெறுகிறது. இதில் முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் உறுப்பினர்களின் கேள்விகளுக்கு பதிலளித்து புதிய அறிவிப்புகளை வெளியிடுகிறார். தொடர்ந்து உயர்கல்வி, பள்ளிக்கல்வி, தமிழ் வளர்ச்சி, செய்தி மற்றும் விளம்பரத் துறைகளின் மானிய கோரிக்கைகளை அமைச்சர்கள் திரு ராஜ்மோகன், திரு விஸ்வநாதன் ஆகியோர் தாக்கல் செய்கின்றனர். தமிழக அரசு கல்லூரி மாணாக்கர் விடுதிகளில் உணவின் தரத்தை அதிகாரிகள் உறுதி செய்ய வேண்டும் என்று மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு அறிவுறுத்தியுள்ளார். விழுப்புரம் மாவட்டத்தில் பொறியியல் கல்லூரி விடுதியில் ஆய்வு மேற்கொண்ட அவர் மாணாக்கருக்கான அடிப்படை வசதிகளை தாமதமின்றி நிறைவேற்றித்தர உத்தரவிட்டார். மதுரை அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவில் ஆவணி மூலத் திருவிழாவில் பிட்டுக்கு மண் சுமந்த லீலை இன்று பிற்பகல் நடைபெறவுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: மதுரை அருள்மிகு மீனாட்சி அம்மன் திருக்கோவிலில் நடைபெற்று வரும் விழாக்களில் ஒன்றான ஆவணி மூல திருவிழா கடந்த 10ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கி நடைபெற்று வருகிறது. சுந்தரேஸ்வரர் திருவிளையாடல்களை விளக்கும் வகையில் நடைபெறும் ஆவணி மூல திருவிழாவின் முக்கிய நிகழ்வாக இறைவன் பிட்டுக்கு மண் சுமந்த திருவிளையாடல் வைகையாற்று பகுதியில் அமைந்துள்ள சொக்கநாதர் திருக்கோவிலில் இன்று பிற்பகல் 1:35 மேல் 1:59 கோலாகலமாக நடைபெறுகிறது. விழாவில் ஏராளமான பக்தர்கள் கூடுவர் என்பதால் சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. மதுரையிலிருந்து S. ரகுராஜா.
2: ஜெர்மனியில் நடைபெறும் சேலஞ்சர் டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் இந்தியாவின் ஜீவன் நெடுஞ்செழியன் அதில் கல்யாண்பூர் இணை பொலிவியா இணையை இன்று எதிர்கொள்ளும்.

0: நேர்கள் கேட்க இருப்பது திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வசந்த அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில்.

HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில் ரகத்தில் கை ராசியில் என்றும் நம்பர் ஒன் தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி, மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.

0: நேர்களே, இன்னைக்கு வசந்த அழைப்புல பழம்படு பனை பதிப்பாளர் மா கேசவன் அவர்கள் நம்ம கூட இருக்காங்க. வசந்த அழைப்பு நிகழ்ச்சியில நீங்களும் பங்கேற்க சுழி 4 3 1 246 102 1 240 102 1 இந்த எண்கள்ல நீங்க வரலாம். வாட்ஸ்அப் வழியாகவும் உங்களோட கேள்விகள் சந்தேகங்களை நீங்க குரல் பதிவாகவோ தட்டச்சு செய்தோ 938 546 102 1 எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. உடன் உரையாடுகிறார் கே அடைக்கலராஜ் அவர்கள்.
1: வணக்கம் நேர்களே. இன்றைய வசந்த அழைப்பு நிகழ்ச்சியில் பழம்படு பனை அப்படிங்கிற தலைப்பில் நம்மோடு இணைந்து கொண்டு பனை சார்ந்த கதைகளை பற்றி பேசியிருக்காரு பதிப்பாளர் மா கேசவன் அவர்கள். இவர் வந்து நம்ம திருச்சிராப்பள்ளியில் இருக்கக்கூடிய வெற்றிலைக்காரத்தெரு, அங்கே தான் பிறந்து வளர்ந்தவர். நம்ம தூய அதாவது செயின்ட் ஜோசப் ஸ்கூலில் தான் படிச்சிருக்காரு 12th வரைக்கும். அப்புறம் நம்ம சமயபுரம் பக்கத்தில் இருக்கக்கூடிய கே ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்கில் தான் தன்னுடைய சிவில் இன்ஜினியரிங் படிப்பை படிச்சுட்டு கொஞ்ச நாள் வந்து இன்ஜினியராக வேலை செஞ்சுருக்காரு, வீடு கட்டி பார்த்துருக்காரு, எல்லா வேலையும் பார்த்துட்டு சரி இதெல்லாம் வேண்டாம்ப்பா, நம்ம பாட்டுக்கு ஜாலியாக படித்தோம்மா, அப்படி ஏதாவது எழுதுனம்மா, ரெண்டு புத்தகத்தை வந்து நேயர்களுக்கு கொடுத்தோம்மா, அவங்க வாசித்தாங்களா, மகிழ்ச்சியாக இருந்தாங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு அலர் வெளியீடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெளியீடை வச்சுக்கிட்டு இவர் ஒரு 8 புத்தகத்தை வெளியிட்டிருக்காரு. முக்கியமான புத்தகங்கள் பார்த்தீங்கன்னா ஆல்பர்ட் என்னும் கலைக்களஞ்சியம், நெஞ்சம் மறப்பதில்லை, காசி ஐயா, சகாயம் செய்த சகாயம். இது வந்து நம்ம ஏற்கனவே நம்மளுடைய தமிழ்நாடு அரசில் ஐஏஎஸ் ஆஃபீஸராக இருந்த சகாயத்தை பற்றி எழுத்தாளர் பெருமாள் முருகன் எழுதிய புத்தகம், அந்த புத்தகத்தையும் அலர் வெளியீடு மூலமாக தான் கொண்டிருக்காரு. சத்யஜித்ரே கதைகள், கன்னி சங்கு, இப்படி பல புத்தகங்களை தன்னுடைய பதிப்பகத்தின் மூலமாக வெளிக்கொண்டு வந்திருக்காரு. இப்போ ஒரு முக்கியமான முன்முயற்சியாக நம்மளுடைய தமிழ்நாடு அரசினுடைய மரம் வந்து பனைமரங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். இதுவரைக்கும் இந்த நூற்றாண்டில், அதாவது கடந்த நூற்றாண்டில் இருந்து இன்னைய வரைக்கும் பனை சார்ந்து என்னென்ன கதைகள் வந்திருக்கு, அத்தனை கதைகளையும், அதாவது 120 கதைகள், 100 எழுத்தாளர்கள் அப்படின்னு சொல்லி அத்தனை கதைகளையும் தொகுத்து ஒரு புத்தகமாக வெளியில் கொண்டு வர போகிறாரு. ஒரு 2 தொகுதிகள் இன்றைக்கி அதை பற்றி தான் பேச இருக்கோம். பனை எப்படி நம்மளுடைய தமிழர்களுடைய வாழ்வில், பொருளாதாரத்தில், பண்பாட்டில், அந்த சுற்றுச்சூழல் அறிவில் எப்படியெல்லாம் பங்கு வச்சிருக்கு அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி பேச போகிறோம். நீங்களும் அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கலாம், கேசவன்கிட்ட உங்களுடைய சந்தேகங்களை கேட்கலாம், பனை சார்ந்த சந்தேகங்கள், அதாவது கதைகள் அது எப்படி பண்பாட்டில் ஊடாடுது அப்படிங்கிற உங்களுடைய அறிவையும் எங்களுக்கு தரலாம். நாங்களும் கேட்டுக்க தயாராக இருக்கோம். அதற்கு தொட்டு வர வேண்டிய எண்கள்
0: சுழி 4 3 1 246 102 1 240 102 1 இந்த எண்களில் வரலாம். இல்லை வாட்ஸ்அப் வழியாகவும் கேள்விகள் கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க 938 546 102 1 எனக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம்.
1: வணக்கம் கேசவன்.
2: வணக்கம் சார்.
1: ஒரு நீண்ட முன்னுரை, ரொம்ப நேரம் கழிச்சு சந்திச்சிட்டோம். வணக்கம். இந்த மாதிரி ஒரு ஒரு பனை சார்ந்த கதைகளை தூக்கணும்னு எப்போ உங்களுக்கு தோணுச்சு கேசவா?
2: சார், அது ஒரு ஒரு 4-5 வருடங்களாக இருந்த ஒரு ஆசை தான். முதல்ல எனக்கு பனை குறித்தான ஒரு அறிமுகம் அப்படிங்கிறது வந்து 2019 நாகர்கோவில்கிட்ட மார்த்தாண்டத்தில் வந்து பனை இரவு கொண்டாட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 ஒரு பனை சார்ந்த நிகழ்வு வந்து இன்றைக்கி தமிழ்நாட்டினுடைய முக்கியமான ஒரு பனை ஆய்வாளர் இருக்கக்கூடிய காட்சன் சாமுவேல் அவர்களால் ஒருங்கிணைக்கப்பட்டுச்சு. ஒரு 2 நடந்துச்சு அந்த நிகழ்வு. அதில் வந்து பனை குறித்தான பல்வேறு விஷயங்களை அங்கே வந்து அறிமுகப்படுத்தினாங்க. பனை சார்ந்த உணவுகள், பனை சார்ந்த மக்களினுடைய வாழ்வில் அங்கே எப்படி இருக்குது, பனை சார்ந்து கைவினை வேலைப்பாடுகள் செய்யக்கூடிய இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அது. அப்புறமேட்டு இரவு தங்கிறது வந்து பனங்காட்டில் தான் தங்க வச்சாங்க. ஒரு பனங்காட்டில் பனை ஓலையை கொடுத்து படுக்க சொல்லிட்டு அன்னைக்கு இரவு பனங்காட்டில் எப்படி இருக்கு?
1: சரி கேசவா, பனைகாட்டில் தங்க விட்டாங்க, சரி பாம்பெல்லாம் வருமே நிறைய இருக்கு.
2: சொல்லி தான் சொன்னாங்க பனங்காட்டு பாம்பெல்லாம் இருக்கும், அதெல்லாம் தூங்கணும். ஸோ அப்படி ஒரு ஒரு அனுபவம்.

0: அந்த இரண்டு நாள் நிகழ்வு தான் வந்து அந்த கடைசி நாளில் கூட பார்த்திங்கன்னா கருப்பட்டியில் பிரியாணி செஞ்சு போட்டாங்க. ஸோ இப்படி வந்து பனைசார் உணவு, பனை சார்ந்த பனையேறிகளுடைய வாழ்க்கை, இப்படி தான் அந்த ரெண்டு நாள் நிகழ்வு இருந்துச்சு. அந்த நிகழ்வு தான் வந்து எனக்கு வந்து ஒரு பனை குறித்த ஒரு ஒரு அறிமுகத்தை எனக்கு வந்து கொடுத்துச்சு. அப்போ அதிலிருந்து நான் வந்து நான் அடிப்படையில் வந்து புத்தகங்கள் வாசிக்கிறதுனால அதுக்கு பிறகு அந்த நிகழ்வுக்கு பிறகு நான் வாசிக்கக்கூடிய விஷயங்களில் பனை சார்ந்த பதிவுகள் இருக்கும்பொழுது நான் அதை வந்து அப்படியே நான் தொகுத்துக்கிட்டே இருப்பேன். அப்படி என்னுடைய வாசிப்பு பெரும்பாலும் வந்து சிறுகதைகள் தான் என்னுடைய எனக்கு பிடித்த ஒரு வாசிப்பு. அந்த சிறுகதைகள்லாம் அதிகமாக வாசிப்பேன். அப்படி வாசிக்கும் பொழுது நிறைய கதைகளை வந்து பனை சார்ந்த பதிவுகள்லாம் இருக்கிறத பார்த்துட்டு இப்படியான கதைகள் இருக்கேன்னு சொல்லிட்டு நான் வந்து தூக்க ஆரம்பித்தேன். தூக்க ஆரம்பிக்கும் பொழுது அது 25-30 கதைகள் கிட்டே வந்துச்சு. அப்புறம் இங்கே திருச்சியில் வந்து பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தில் பேராசிரியர் இருக்கக்கூடிய அதங்கூட அனீஷ்குமார் ஆங்கிலத்துறை பேராசிரியர் இருக்கார். அவர்கிட்ட சொல்லும்பொழுது அவர் தான் சொன்னார், என்ன இப்படி ஒரு முக்கியமான ஒரு ஒர்க்கு பண்ணியிருக்கீங்க, இது இன்னும் வந்து விரிவாக நம்ம பண்ணால் இன்னும் ஒரு முக்கியமான ஒரு தொகுப்பாக வரும் அப்படின்னு சொன்னார். அப்புறம் எழுத்தாளர் பெருமாள் முருகன் நண்பர்கள் எல்லாரும் அதுக்கு வந்து ஒரு ஆதரவு தெரிவித்ததோட விளைவாக அதை நாங்கள் தொடர்ந்து ஒரு 1.5 வருஷமாக இந்த ஒரு தொகுப்புக்காகவே ஒரு 1.5 வருஷமாக தமிழ்நாட்டினுடைய இருக்கக்கூடிய பல்வேறு நூலகங்கள், நீங்கள் சென்னையில் இருக்கக்கூடிய ரோஜாமுத்தியா நூலகம், இங்கே ஞானாலய நூலகம்,
1: புதுக்கோட்டை
0: ஞானாலயா, சென்னையில் இருக்கக்கூடிய உவேசா நூலகம், இப்படி பல்வேறு நூலகங்களுக்கு சென்று பல்வேறு எழுத்தாளர்களுடைய கதைகளை ஒவ்வொரு புத்தகமாக பார்த்து அதில் பனைசார் பதிவு பண்ணியிருக்கக்கூடிய கதைகள்லாம் தொகுத்து அதில் ஒரு 50 வந்துச்சு, அப்புறம் 75, அப்புறம் 100, அப்புறம் 100 சொல்லி இன்னும் ஒரு 100 கதைகளை இலக்காக வச்சுட்டு தான் நாங்கள் தொகுக்க ஆரம்பித்தோம். அப்போ தான் காட்சன் சாமியல் சொன்னார், ஒரு 120 கதைகளாக தொகுக்க பாருங்கள் அப்படின்னு சொன்னார். ஏன் சார் அப்படின்னு கேட்டப்போ தான் அவர் தான் சொன்னார், பனையினுடைய ஆயுள் காலம் வந்து 120. ஸோ ஒரு 120 கதைகள் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு குறியீடாக இருக்கும், முடிந்தால் 120 கதைகளை தூங்குன்னு சொன்னதுக்கப்புறம் அப்புறம் இன்னும் ஒரு அந்த தூக்குற முயற்சி இன்னும் கொஞ்சம் தீவிரப்படுத்தி ஒரு 130 கதைகள் கிட்ட வச்சுருந்தோம். அதில் எல்லா எழுத்தாளர்கிட்டையும் அனுமதி வாங்கி இப்போ வந்து 1 மரம், 100 எழுத்தாளர்கள், 120 கதைகள் அப்படிங்கிற இதில் நம்ம வந்து இந்த தொகுப்பை கொண்டு வந்திருக்கிறோம்.
1: இல்லை, இப்போ அந்த 120 வருடம் பனை இருக்கும் அப்படிங்கிறது ஒரு புது தகவல் எனக்கு, கேட்குற நேர்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம்.
0: 120 வருடத்துக்கு மேலேயும் இருக்கும், ஆனால் ரொம்ப ஆவரேஜாக 120ங்கிறது ஒரு ஒரு ஆயுள் காலமாக சொல்லக்கூடிய ஒன்று.
1: சரிங்க, அதாவது அதங்கோட அனீஷ்குமார்னு நீங்கள் ஆங்கில பேராசிரியரை சொல்கிறீங்க, அவங்க எலியட்டு ஷேக்ஸ்பியரு அப்படின்னு போகிற வகையறா, அவங்க எப்படி இந்த தமிழ் சிறுகதைகளை வந்தாங்க?
0: அவர் வந்து ஒரு நவீன வாசிப்பில் இருக்கிறார். அடிப்படையில் அவர் ஒரு கவிஞர், கவிஞர் எழுத்தாளர், இதழ் நடத்தியிருக்கிறாரு. அவர் நவீன தமிழ் இலக்கியம் குறித்தான அவருக்கு ஒரு பரந்த வாசிப்பு இருக்குது. அப்படி அவரோட ஆசான்னு சொல்லக்கூடிய ஐசக் அருமைராஜன், அவரோட கதையில் பனை சார்ந்த ஒரு கதை இருக்குதுன்னு சொல்லி எனக்கு அவர் அறிமுகப்படுத்தி தான் அந்த பயணம் வந்து தொடர்ந்துச்சு. ஸோ அதனால் அவர் அடிப்படையிலே ஒரு தீவிரமான ஒரு நவீன இலக்கிய வாசகர் தான் அவர்.
1: சரிங்க, சரிங்க. கேசவா, இப்போ சிறப்பு, இப்போ இது வந்து 1.5 வருடத்திற்கு மேலே இப்படி தொடர்ந்து இயங்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 2019 போகிறீங்க நாகர்கோவில் அந்த திருவிழா.
0: 2019
1: ஆனால் அப்போ அலர் வெளியீடு அப்படின்னு ஒரு பதிப்பகம் உங்கள் கையில் இல்லை.
0: ஆமாம்,
1: எப்படி இப்படி ஒரு ஆர்ட்டை கொடுத்து கொண்டு வருவேன், என்ன என்ன யோசனையோடு
0: பதிப்பகம் தொடங்கினது ஒரு விபத்து தான். என்னென்னா இப்போ நீங்கள் வாசிக்கக்கூடிய வாசகர்கள் என்ன, புத்தகம் படிக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, புத்தகம் படிக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, ஒன்று ஒரு கவிஞர் ஆவாங்க, எழுத்தாளர் ஆவாங்க, ஒரு நாவலாசிரியர் ஆவாங்க, திரைப்படத்துக்கு வசனம் எழுத போவாங்க. இப்படியான ஒரு வாசிப்புலேருந்து அவங்க வேறு ஒரு பரிமாணங்கள் எடுப்பாங்க இல்லையா, அப்படி ஒரு ஒரு விபத்தாக எடுத்த பரிமாணம் தான் நான் வந்து பதிப்பாளர் அப்படிங்கிற ஒரு பரிமாணம். அதற்கு முக்கிய காரணம் வந்து பேராசிரியர் ஆல்பர்ட் தான். 80கள் 90களில் திருச்சியில் ரொம்ப தீவிரமாக கலை இலக்கிய செயல்பாடுகளை தொடங்கி நடத்திக்கிட்டு இருந்த ஒரு ஆளுமை வந்து பேராசிரியர் எஸ் ஆல்பர்ட். அவருடைய மாணவர் தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய இப்போ எழுத்தாளர் இமயம், ராஜன் குறை, இப்படியான பல எம்டி முத்துக்குமாரசாமி, இப்படி பல முக்கிய எழுத்தாளுமைகளை கொடுத்தவர் தான் பேராசிரியர் ஆல்பர்ட்.
1: யாருமே எங்களுக்கு தெரியல,
0: இல்லை அப்படியான ஆளுமைகளை கொடுத்தவர் தான் எஸ் ஆல்பர்ட். அவரோட புத்தகம் ரொம்ப நாளாக பதிப்பில் இல்லாமல் இருந்துச்சு. ஸோ அதை நான் வந்து வாசிக்கணும்னு போய் கேட்டேன். கேட்கும்பொழுது தான் அவர் சார் சொன்னார், அற்புதராஜ் சார் அந்த புத்தகத்தை தொகுத்த அற்புதராஜ் சார் சொன்னார், ஒரே ஒரு பிரதி தான்ப்பா எங்கிட்ட இருக்குது அப்படின்னாரு. அப்போ நான் சொன்னேன், நீங்கள் அனுமதி கொடுத்தா அந்த புத்தகத்தை நான் பதிப்பிக்கிறேன் சார் அப்படின்னு சொன்னேன். உடனே அவர் அனுமதி கொடுத்தாரு. அப்படி தான் அந்த பதிப்பக வேலை தொடங்கப்பட்டுச்சு. அவருடைய நினைவு தினம், பேராசிரியர் ஆல்பர்ட்டுடைய நினைவு தினத்த அன்னைக்கு ஏப்ரல் 26 அன்னைக்கு அந்த புத்தகத்தை கொண்டு வந்தோம். ஸோ அப்படி தான் அந்த பதிப்பகம் தொடங்கப்பட்டுச்சு. குறிப்பாக எங்களுடைய நோக்கமே வந்து பதிப்பில் இல்லாத மறுபதிப்புக்கு முக்கியத்துவம் வாய்ந்த புத்தகங்களை பதிப்பிக்கிறதும், திருச்சியை மையப்படுத்திய சமூகம், கலை, இலக்கியம், வரலாறு இது சார்ந்திருக்கக்கூடிய புத்தகங்களை பதிப்பிக்கணுங்கிறது தான் நம்ம பதிப்பகத்தினுடைய முக்கியமான நோக்கமே.
1: சிறப்பு, அழகாக சொன்னீங்க. நேர்களே, நீங்களும் கேசவன்கிட்ட பேசலாம், பனை சார்ந்த உங்களுடைய

0: பகுதி என்னுடைய அறிவு. நீ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பனை சார்ந்து இதெல்லாம் எங்கள் ஊரில் இருக்கக்கூடிய பழமொழி, இல்லைன்னா பனை சார்ந்து இருக்கக்கூடிய கதை, இல்லைன்னா பனை சார்ந்து இதை வந்து நாங்கள் வந்து மக்கள்கிட்ட பேசிக்கும்போது பேசிக்குவோம் அப்படிங்கிறது உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா எங்களோட ஷேர் பண்ணிக்கலாம். அதுக்கெல்லாம் நீங்கள் தொட்டு வர வேண்டிய எண்கள்
1: 0431-246-1, 240-102-1 இந்த எண்களை நீங்கள் வரலாம். வாட்ஸ்அப் வழியாகவும் உங்களோட கேள்விகள் சந்தேகங்களை நீங்கள் குரல் பதிவாகவோ அப்படி இல்லைனா தட்டச்சு செய்தோ 938-546-1 வாட்ஸ்அப் பண்ணுங்க.
2: கீதாஞ்சலி மெடிக்கல் சென்டர், 24 மணி நேர விபத்து மற்றும் தீவிர சிகிச்சை பிரிவு. தலைக்காயம், விஷமுறிவு, எலும்பு முறிவு, ஆர்த்ரைட்டிஸ் நோய்களுக்கான சிறப்பு சிகிச்சை மற்றும் முழு உடல் பரிசோதனையும் செய்யப்படும். கீதாஞ்சலி மெடிக்கல் சென்டர், புத்தூர், திருச்சி.
3: அழகும் அன்பும் சேரும் இடம் ஹரிணி ஜுவல்லர்ஸ்.
4: ஹரிணி ஜுவல்லர்ஸ், சிந்தாமணி பஜார், அண்ணா சிலை அருகில், திருச்சி.
5: சரியான புற்றுநோய் சிகிச்சைக்கு உங்கள் சில்வர் லைன் மருத்துவமனை, பழூர், திருச்சி, சென்னை பைபாஸ், திருச்சி.
1: நீர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திருச்சி, சேலம், மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கிக் கொண்டிருக்கும் வசந்த அழைப்பு.
6: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில், பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம்.

0: திருச்சி பண்பலை 102.1 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
1: மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
3: நேர்களை வசந்த அழைப்பு நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கோம். இன்னைக்கு வசந்த அழைப்புல பழம்படு பனை பதிப்பாளர் மா கேசவன் அவர்கள் பனை சார்ந்த விஷயங்களை பத்தி நம்ம கூட பேசிட்டு இருக்காங்க. நேர்களை உங்களுக்கும் கேள்விகள் இருந்தது அப்படின்னா 0431-246-1 இந்த எண்கள்ல நீங்க வரலாம். வாட்ஸ்அப் வழியாகவும் உங்களோட கேள்விகளை நீங்க குரல் பதிவாகவோ தட்டச்சு செய்தோ 938-546-1 வாட்ஸ்அப் பண்ணலாம்.
4: இந்த 120 கதைகளில் என்ன மாதிரியான கதைகள் இருக்குது, அதில் எப்படி வெவ்வேறு விஷயங்களை பதிவு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத சொல்லலாமா
5: சார்? இந்த தொகுப்பு வந்து நம்ம வந்து பழம்படு பனை பனைக்கதைகள் 120 சொல்லியிருக்கோம். பனைக்கதைகள்னால் இந்த தொகுப்பு முழுக்க முழுக்க பனைமரத்தை பற்றி இருக்கா அப்படின்னா ஆமாம், பனைமரத்தை பற்றி இருக்குது. ஆனால் பனைமரம் இங்கே வந்து வெறும் பனைமரம் மட்டும் கிடையாது. இங்கே பனைமரத்தை சுற்றி ஒரு பெரிய ஒரு வாழ்வாதாரம் இருக்குது, அதை சுற்றி ஒரு பெரிய பொருளாதாரம் இருக்குது. பனை சார்ந்த மக்கள் அவர்களுடைய வாழ்வியல் இப்படி அதை பெரும்பான்மையாக பேசக்கூடிய தான் இந்த தொகுப்பு. பெரும்பாலும் நம்ம வந்து ஒரு ஆராய்ச்சி கட்டுரையில் எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அதில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பனையின் பயன்கள் என்ன, எந்த மாதிரியான பயன்கள் இருக்குது, எங்கெங்கே பணம் இருக்குது, எத்தனை லட்சம் பணம் இருக்குது, இப்படி வெறும் எண்களால் மட்டுமே தான் ஒரு ஆராய்ச்சி கட்டுரையில் இருக்கும். இலக்கியம் என்ன பண்ணும், கதைகள் என்ன பண்ணும் அப்படின்னா, இதுவரை பதிவு பண்ணாத ஒரு விளிம்பு நிலை விஷயங்களை, ஒரு எளிய மனிதர்களுடைய வாழ்வியலை, அதை தான் கதைகள் பதிவு பண்ணும். அப்படி இருக்கக்கூடிய, எப்படி வந்து நம்ம வந்து கடலை பற்றி பேசினா நம்ம வந்து மீனவர்களை தவிர்க்க முடியாதோ, நிலத்தை பற்றி பேசும்பொழுது விவசாயிகளை நம்ம தவிர்க்க முடியாதோ, அப்படி பனையை பற்றி பேசும்பொழுது நம் தவிர்க்க முடியாத ஒரு விஷயம் வந்து பனையரிகள், அவர்களுடைய வாழ்வியல். ஸோ அதுதான் ரொம்ப முக்கியம். அப்படி இந்த கதைகளில் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் பனையரிகளுடைய வாழ்வியல், பனை சார்ந்த விஷயங்கள், பனை சார்ந்த உணவுப் பொருட்கள், பனை சார்ந்த சடங்குகள், பனை சார்ந்த கைவினைப் பொருட்கள், இப்படி பனை சார்ந்த சமூகம், அவர்களுடைய வாழ்வியல், இப்படி எல்லாமே பதிவு பண்ணியிருக்கக்கூடியது தான் இந்த தொகுப்பு. அதாவது பனையினுடைய ஒரு 360 டிகிரி விஷயங்களை இதில் நம்ம வந்து

0: வெவ்வேறு இடத்துல வெவ்வேறு விதமாக நம்ம வந்து இந்த தொகுப்பு மூலமாக நம்ம தெரிஞ்சுக்க முடியும்.
1: அப்போ வந்து படிக்கும்போது இந்த பணி சார்ந்த எல்லாமே, அதாவது நம்ம தமிழக நிலத்தில் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத.
0: ஆமாம், அதில் பெரும்பாலும் பனையரிகளுடைய வாழ்வை பிரதானமாக, ஏன்னா நீங்கள் பனைனா இப்போ நீங்கள் பனையரிகளை நீங்கள் தவிர்க்க முடியாது. இப்போ உதாரணத்துக்கு இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா, எப்படி ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, பெரும்பாலான இன்றைக்கி வந்து எப்படி விவசாயிகள்கிட்ட வந்து விவசாயத்துக்கான நிலம் இருக்காது, அது மாதிரி பனையேறக்கூடிய பனையரிகள் ஒரு பெரும்பான்மை சமூகத்தவர்களுக்கு பனைமரம் அவங்களோட சொந்த மரம் கிடையாது. அவங்க குத்தகைக்கு எடுத்து தான் அந்த பனைமரத்தோட சார்ந்துருக்கிறாங்க. குத்தகைக்கு எடுத்து தான் அவங்களுடைய வாழ்வியல் இருக்குது, அவங்களோட அடிப்படை பொருளாதாரம் இருக்குது, இது எல்லாமே வந்து அதை சார்ந்து தான் இருக்குது. இது யாருமே நமக்கு தெரியாது. ஸோ நமக்கு என்னென்னா பனைமரம் அப்படின்னா நொங்கு, பனங்கிழங்கு, இப்படியான ஒரு மேலோட்டமான ஒரு புரிதல் தான் இருக்கும். ஆனால் இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய வாழ்வியல் இருக்குது, அந்த வாழ்வியல் தான் இந்த கதைகளில் பதிவாயிருக்கு.
1: சரிங்க, நேர் வந்து ஒருத்தர் வாட்ஸ்அப் மூலமாக கேள்வி கேட்டிருக்காரு, என்னென்னு கேட்கலாம்.
2: அனந்தபுரத்திலிருந்து நாகராஜோட கேள்வி இது, பனைமரத்திலிருந்து கிடைக்கக்கூடிய பொருட்களை வச்சு நோய்களை நம்ம குணப்படுத்த முடியுமான்னு
0: கேட்குறாங்க. நோய்களை குணப்படுத்துறதுக்கு பதில் சொல்கிறதுக்கு நான் மருத்துவர் கிடையாது. நான் வந்து ஒரு தமிழ் ஒரு இலக்கியத்தில், அதாவது எப்படின்னா தமிழினுடைய முதல் நூல்னு சொல்லக்கூடிய தொல்காப்பியத்திலேயே பனை குறித்த பதிவு இருக்குது. அப்புறம் நிறைய சங்க இலக்கியங்களில் பனை குறித்த இருக்குது. அதனுடைய தொடர்ச்சியாக சமகாலத்தில் இருக்கக்கூடிய அதனுடைய முக்கியமான வடிவம்னு சொல்லக்கூடிய சிறுகதைகளில் பனைமரத்தை பற்றிய பதிவு எப்படி இருக்குது, அதை ஆவணப்படுத்திருக்கக்கூடிய ஒரு இலக்கிய பணியை தான் நான் செஞ்சுருக்கிறேன். ஒரு இலக்கிய ஆவணம் தான் அது. அப்போ இந்த இலக்கிய ஆவணத்தில் பனையினுடைய பயன்கள் பற்றி இருக்கான நிறையவே இருக்குது. நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான், நுங்கு சாப்பிட்டா குளிர்ச்சி, பதநீரை சாப்பிட்டா குளிர்ச்சின்னு இருக்கும். இப்படி அதனுடைய உணவுப் பொருட்களை நம்ம நுகர்வதன் மூலமாக என்ன மாதிரியான பயன்கள் கிடைக்கும், அது எப்படின்னா இருக்கும். இன்னும் சில இடங்கள்லாம் பார்த்திங்கன்னா நிறைய கைமருந்துகள், பனை அங்கே இருக்கக்கூடியவங்க பயன்படுத்தக்கூடிய சில கைமருந்துகள் விஷயங்கள்லாம் குறிப்பு இருக்குது. உதாரணத்துக்கு ஒரு குறிப்பு சொல்லணும்னா, ஒரு பனை ஏரிக்கு வந்து ஒரு உடல்நிலை சரியில்லாமல் போயிடும். அப்போ அந்த அவர் ஒரு வயசான ஒரு பனை ஏரி. அப்போ அவர் வந்து அந்த கதை மாந்தட்டை சொல்லுவார், உன் பாட்டி ஒரு கைமருந்து கொடுப்பா, காஞ்ச வெத்தலை மை குழந்தா எடுத்து அரைச்சி கருப்பட்டி போட்டு கொதிக்க வச்சு நல்லெண்ணெய் ஊற்றி தருவா, அதை குடித்ததுக்கப்புறம் உடனே எனக்கு எல்லா நோயும் எனக்கு வந்து அந்த நோய் வந்து எனக்கு உடனே போயிடும். இப்படி நிறைய அதனுடைய மருத்துவ பயன்களை ரொம்ப நுட்பமான இடங்களில் இந்த கதைகளில் பதிவாயிருக்கு. அதன் மூலமாக நம்ம அப்படி தெரிஞ்சுக்கலாம்,
1: தெரிஞ்சுக்கலாம் சிறப்பு. அதே போல் இப்போ நம்ம இந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு விஷயம் சொன்னீங்க, அதாவது இந்த பனையில் கூடு கட்டக்கூடிய தூக்கணாங்குருவிகளை வச்சு நம்மளுடைய தமிழர்கள் வந்து தன்னுடைய சூழலியல் அறிவு குறித்து, அதாவது மழை எப்போ வரும், மழை இந்த வருடம் நம்மளுக்கு பெய்யுமா பெய்யாதா அப்படிங்கிறத பற்றிலாம் தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க. அதுவும் முக்கியமாக இந்த இப்போ இந்த வருடம் எல்நினோ காலம்னு சொல்கிறாங்க, அதாவது எல்நினோ இந்த வருடம் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு, ஏன்னா நிறைய இடத்துல மழை பெய்யும், மழை பெய்யாமல் போகிறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு அப்படின்லாம் சொல்கிறாங்க. இன்றைக்கி அந்த ஒரு ஒரு ஒரு இடரை நம்ம சந்திக்க இருக்கோம் அப்படிங்கிறத எல்லாருமே சொல்கிறாங்க. அப்படிங்கும்போது அதை பற்றி எங்களுக்கு சொல்லலாமா? இப்போ
0: நீங்கள் தொடக்கத்தில் சொன்ன மாதிரி தூக்கணாங்குருவி கூடு அந்த விஷயத்தை பற்றி ஒரு கதையில் பதிவாயிருக்கு, சோதர்மனோட ஒரு கதையில் வந்து.
1: அப்போ சாகித்ய அகாடமி விருது கூட,
0: ஆமாம், சாகித்ய அகாடமி விருது, ஆமாம், சூழ்நாவலுக்காக சாகித்ய அகாடமி விருது பெற்ற, இந்த கதைகளில் நிறையா சாகித்ய அகாடமி விருது பெற்ற எழுத்தாளர்களுடைய கதைகள் இதில் இருக்குது. அப்போ அந்த கதையில் என்ன சொல்லுவானா வந்து, அந்த கேரக்டர் ஒருத்தன் கேட்பான், இந்த வருஷம் மழை எந்த சைடு இருக்குது, பச்சி ஜோஷி என்ன சொல்லுது அப்படின்னு அவன் கேட்பான். கேட்கும் பொழுது அப்போ அந்த கதையில் இருக்கக்கூடிய ஒரு சொல்லுவார், வடக்கத்த மலை தான் ஜாஸ்தி, அப்படி தான் பச்சி ஜோசியம் சொல்லுது அப்படின்னு சொல்லுவார். எதை வச்சு வடக்கத்தி மலை ஜாஸ்தின்னு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கும்பொழுது, அட இங்கே பச்சிலாம் சொல்லாதரா, இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போயிட்டு என்ன பண்ணுவார்னா, பனைகளில் தூங்குற தூக்கணாங்குருவி கூடுகளை அவர் வந்து காட்டுவார். அப்போ நிறைய கூடுகள் கட்டியிருக்கோம். அப்போ சொல்லுவார், தூக்கணாங்குருவி கூடுகள் வந்து அதோடய வாசல் வந்து தெக்க பக்கம் திரும்பியிருந்தால் அந்த வருஷம் வடக்கத்தி மலை ஜாஸ்தியாக இருக்கும், வடக்கத்தி பக்கம் நிறைய கூடுகள் இருந்துச்சுன்னா தெக்கத்தி மழை ஜாஸ்தியாக இருக்கும், இதாண்டா பச்சி ஜோசியம். மழை பெய்யும்போது வாசல் வழியாக மழை தண்ணி வராதபடி வாசல் வச்சு தூக்கணாங்குருவிகள் கட்டும். இது வந்து நம்மளுடைய பறவைகளுக்கு இருக்கக்கூடிய ஒரு மர இயற்கையான ஒரு அறிவு. இதை தான் அப்போ வந்து என்ன எப்பப்போ மழை பெய்தோ அதுக்கேற்ற மாதிரி வாசல் வச்சு கட்டுமா அப்படின்னு கேட்பேன். அது மட்டும் இல்லைடா, பனையில் ஆண் பனை எது பெண் பனை எதுன்னு யாராலும் கண்டுபிடிக்க முடியாது அவ்வளோ சீக்கிரம். பனங்காய்கள் தொங்குறதை பார்த்து தான் இது வந்து பெண் பனை அப்படின்னு கண்டுபிடிக்க முடியும். ஆனால் காய் காய்க்கிறதுக்கு முன்னாடியே தூக்கணாங்குருவியை வந்து இது ஆண் பனையாக பெண் பனையாக கண்டுபிடிச்சிடும், ஏன்னா பெண் பனைகளை கூடு கட்டாது, ஆண் பனைகளை தான் கூடு கட்டுவோம். ஏன்னா பெண் பனைகளில் தான் வந்து நம்ம நொங்கு எடுப்போம், பதநீர் எடுப்போம், தொடர்ச்சியான வந்து அந்த பனையில் வந்து ஒரு தொந்தரவு இருக்கும். ஸோ அதோடைய வாழ்க்கைக்கு

0: குடும்பம் நடத்துறதுக்கு அந்த பெண் பனை வந்து பிரச்சனையா இருக்கணும்னு சொல்லிட்டு பெரும்பாலும் கூடுகள் கட்டுறதுக்கு பெண் பனைகளை தான் தேர்ந்தெடுக்காது அப்படின்னு ஒரு பதிவு வரும். இது ஒரு இயற்கை, ஒரு நம்மளுக்கு நமக்கு இருக்கக்கூடிய நம்மளுடைய தமிழர்களுடைய ஒரு சூழலியல் சார்ந்த ஒரு அறிதல் அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் நீங்கள் சொல்லும் பொழுது இன்னொன்று சொன்னீங்க சுற்றுச்சூழல், அது பேசும்பொழுது ஆமாம், இன்றைக்கி நீங்கள் தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா வந்து பல இடங்களில் நிலத்தடி நீருடைய அளவு வந்து குறைஞ்சிக்கிட்டே வருது. நம்ம எல்லாருக்கும் தெரியும் பனையினுடைய மிக முக்கிய ஒரு விஷயம் வந்து அந்த நிலத்தடி நீரை வந்து தக்க வச்சுக்கும். அதனால தான் இப்போ வந்து இந்த வாய்க்கால் வரப்புகள்லாம் வந்து குளம் அந்த மேட்டு அங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பனையை வந்து தொடர்ச்சியாக நடுவாங்க. அது எதுக்காகனா அந்த நிலத்தடி நீரை வந்து சேமித்து வச்சுக்கிறதுக்கான ஒரு இதுதான். ஒரு கதையில் கூட வரும் என்னென்னா, ஒரு பனை ஒரு வறட்சி ஒரு பனையை வெட்டிடுவாங்க. அந்த பனையை வெட்டினதுக்கப்புறம் அந்த ஊரில் இருக்கக்கூடிய குளம் குட்டைகள்லாம் தண்ணி இல்லாமல் ரொம்ப ஒரு மோசமான நிலைக்கு போயிடும். ஸோ இப்படியான பதிவுகள், அதனுடைய சூழலியல் முக்கியத்துவமும் இந்த கதைகளில் வந்து பதிவாயிருக்கு.
1: அப்போ அதாவது நம்மளோட சுற்றி வாழக்கூடிய விலங்குகளை கவனித்தாவே நம்ம வந்து சூழல் அறிவை பெற்றோம். அது பாரு எப்படி கண்டுபிடிக்குது, ஒரு 3 மாதத்துக்குலன்னா ஒரு 2 மாதத்துக்கு அப்புறம் வேணால் வரக்கூடிய மழையை அது இங்கிட்டு தான் வரும் இங்கிட்டு வராது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி அதனுடைய வாசப்படியை மாற்றி வச்சுக்கிறதுல எவ்வளோ நுண்ணுணர்வு. ஆனால் எல்லாத்தையும் வந்து ஒரு இது என்னது அறிகுறி தெரிஞ்சுக்கிட்டே தான் இருக்குது என்ன நடக்க போகுதுங்கிறது.
0: ஆமாம் சார், இப்போ என்னென்னா நம்ம எல்லாத்தையுமே வந்து ஒரு பயன்பாட்டு பார்வையில் மட்டும்தான் நம்ம பார்க்குறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா தல விலாசம்னு சொல்லிட்டு ஒரு பழைய நூல் இருக்குது. அந்த நூல் என்ன சொல்லுதுன்னா, பனையினால் மனிதர்களுக்கு கிடைக்கக்கூடிய பயன்கள்னு 801 சொல்கிறாங்க. மனிதர்களுக்கே பனையினால் 801 பயன்கள் கிடைக்குது. நீங்கள் ஆனால் பனையை சார்ந்திருக்கக்கூடிய நுண்ணுயிர்கள், பூச்சிகள், பறவைகள், விலங்குகள், இப்படி பல உயிரினங்கள் பனையை தான் சார்ந்திருக்கு. பனை அதனால தான் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, ரொம்ப பல்லுயிர் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு மரம் அப்படின்னு சொல்லி பனைய சொல்லுவாங்க.
1: தொடர்ந்து பேசலாம், இணைந்திருங்கள் பண்பலை 102.1.
2: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. வீட்டு உபயோகப் பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
3: நீர்கள் இதுவரை கேட்டது திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கிய வசந்த அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
4: மலைக்கோட்டை மாநகர் திருச்சியில் சிறப்பம்சம் மிக்க நகைகளின் சாம்ராஜ்யம், மிக மிக குறைந்த சேதாரம், செய்கூலி இல்லை.
5: நியூ லட்சுமி ஜுவல்லரி, மலைவாசல், திருச்சி.
6: காற்று திசை மாறலாம், ஆனால் ஒருபோதும் நிற்காது. காற்று போல் நகரும் வாழ்க்கையில் வெற்றியை புயலாக உருவாக்க உறுதியான கல்வியை பெறுங்கள். திருச்சி கே ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டானமஸ் கவுன்சிலிங் கோட் 3830 மற்றும் திருச்சி கே ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி அட்டானமஸ் கவுன்சிலிங் கோட் 3701. அட்மிஷன்ஸ் ஓபன்.

0: நேயர்களே, இன்னைக்கு வசந்த அழைப்புல பழம்படு பனை பதிப்பாளர் மா கேசவன் அவர்கள் பனை சார்ந்த பல விஷயங்களை நம்ம கூட பகிர்ந்துட்டு இருக்காங்க. நீங்களும் பேசலாம் வாங்க. 4341 246 101 240 102 இந்த எண்களில் வாட்ஸ்அப் வழியாகவும் உங்களோட கேள்விகள் சந்தேகங்களை குரல் பதிவாகவோ தட்டச்சு செய்தோ 938 546 102 101 வாட்ஸ்அப் பண்ணுங்க.
1: கேசவன், இப்போ உங்கள்கிட்ட நிறைய நேயர்கள் கேள்விகள் கேட்டிருக்காங்க, வாட்ஸ்அப் மூலமாக அதை கேட்டுடலாம்.
2: சரிங்க சார்.
0: கடலூர்லேருந்து லஷ்யா மன்னார் இவங்க கேட்டிருக்காங்க, எந்த புள்ளியில் இப்படி பனைமரத்தை பற்றின இந்த தொகுப்பு கொண்டு வரணும் அப்படிங்கிறது உங்களுக்கு உந்துதலாக இருந்ததுன்னு கேட்குறாங்க.
2: தோழருக்கு நன்றி. அதாவது என்னென்னா, தொகுக்க ஒரு விளையாட்டாக சேகரிக்க ஆரம்பித்த விஷயந்தான். நண்பர்கள் வந்து திருமூர்த்தி, அப்புறம் எழுத்தாளர் பெருமாள் முருகன், மற்ற நண்பர்களுடைய என்னுடைய நெருங்கிய நண்பர்கள் அமந்தா, இப்படியான சில நண்பர்கள் இருக்காங்க. அவங்க தான் வந்து ஒரு நான் எந்த முயற்சி தொடங்கினாலும் அதை வந்து இதை நீங்கள் பண்ணுங்கள், இதில் இப்படியான ஒரு முக்கியத்துவம் இருக்குது அப்படின்னு தொடர்ந்து அவங்களுடைய ஆதரவு தான் இதை வந்து என்னை தொடர்ச்சியாக செய்ய வச்ச விஷயம். நான் விளையாட்டாக தொடங்கின ஒன்று தான், ஒரு விளையாட்டாக நான் வந்து எதை படித்தாலுமே அதை வந்து ஒரு அந்த தொகுப்பில் நான் சேர்த்துக்குவேன். இப்போ பனைமரத்தைனா பனைமரம் பற்றி,

0: வேறு ஏதாவது விஷயங்கள் சேர்க்குறேன்னா அது சார்ந்து நான் வந்து என்னுடைய அந்த தொகுத்து தொகுத்து தான் வைப்பேன். அப்படி இந்த முயற்சியை வந்து எனக்கு இவ்வளோ உந்துதலாக இருந்தது வந்து என்னுடைய நண்பர்கள் தான்.
1: அதாவது கேட்டுட்ருக்க நேயர்கள் வந்து பயந்துட வேண்டாம், நண்பர் பெருமாள் முருகன் அப்படின்னு பெரிய பெரிய பேர்லாம் சொல்லணும்னா ரொம்ப வயசானவராக இருப்பாரோ அப்படின்னு மட்டும் கேசவன் நினைச்சிடாதீங்க. ஒரு இப்போ ஒரு 30 இருக்குமா?
0: 32
1: இளைஞர் தான். அதனால் அடுத்த கேள்வி.
2: வணக்கம், நான் சென்னை கோவப்பேட்டிலேருந்து பார்த்தசாரதி பேசுகிறேன். மிக்க மகிழ்ச்சியாக இருக்குது இந்த புத்தகங்களை பற்றி கேள்விப்படும்போது. இது மாதிரி படிப்பதே இல்லாத புத்தகங்களெல்லாம் படிப்பிக்கிறீங்கன்றது வந்து பெரிய விஷயம். அது மிக்க நன்றி. உங்களுடைய தொலைபேசி எண் கொடுத்தீங்கன்னாக்கா இல்லை வெப்சைட் அட்ரஸ் கொடுத்தீங்கன்னாக்கா நம்ம அங்கே வாங்கிறதுக்கு சௌகரியமாக இருக்கும். எனக்கு ஒரே ஒரு கேள்வி தான், இந்த பனைமரங்களை வந்து ஏன் நகர்ப்புறங்களில் பார்க்க முடியறதில்லை? மற்ற மரங்கள்லாம் இருக்குது, ஆனால் பனைமரம் மற்ற நகர்ப்புறங்களில் பார்க்கவே முடியல. என்ன காரணம் தெரியல. நம்ம வீடுகளில் பனைமரம் வளர்க்கலாமா, வளர்க்க முடியுமா? அதுக்கு யாரை அணுகணும் சொன்னீங்கன்னாக்கா அது உபயோகமாக இருக்கும். நன்றி
0: சார். ரொம்ப நன்றி சார். அதாவது வீடுகளில் பனைமரம் வளர்க்கலாமுன்னா உறுதியாக வளர்க்கலாம். பனைமரம் எல்லா மரமும் எல்லா வீட்லேயும் எல்லா இடத்துலையும் வளர்க்கக்கூடியதான். அது இயற்கை கொடுத்த ஒரு குடை தான் எல்லா மரங்களும். அதனால் உறுதியாக வளர்க்கலாம். பனைமரத்தை வந்து வளர்க்கறது ரொம்ப எளிமையான ஒரு விஷயம். நீங்கள் பனைமரத்துக்கு தான் நம்ம வந்து தண்ணி ஊற்றணும்னு தேவை கிடையாது, வேலி போடணும்னு தேவை கிடையாது, அதை ஏதாவது பார்த்துக்கிட்டே இருக்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் விதையை போட்டுட்டு
1: விட்டுட்டீங்கன்னா
0: ஆமாம் அப்படியான விஷயமே கிடையாது. ஒரு 15-20 வருஷம் கழித்து அதனுடைய ஒரு 120 வருடத்துக்கு இருந்து அது வந்து பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரே மரம்னா அது வந்து பனைமரம் தான். ஸோ எங்கே வேணால் வளர்க்கலாம். நகர்ப்புறங்களில் என்ன இல்லை அப்படின்றதுக்கு என்னுடைய ஒரு அவதானிப்பாக நான் என்ன சொல்லுவேன்னா, நம்ம நகர்ப்புறம் அப்படிங்கிறதுல இன்றைக்கி நீங்கள் பெரும்பாலும் பனைமரங்கள் அழிக்கப்பட்டதுக்கு ஒரு காரணம் வந்து செங்கல் சூளைகளுக்கு பனைமரங்களை வந்து நம்ம வந்து கொடுத்தது தான். அந்த செங்கல் சூளைக்கு ஏன் கொடுக்குறோன்னா அது வந்து ஒரு ரியல் எஸ்டேட்டோட தொடர்பு இருக்கக்கூடியது, ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கட்டுமானத்துறையோட தொடர்பு இருக்கக்கூடியது. அது எதோட தொடர்பு இருக்கக்கூடியதுன்னா அர்பனைசேஷன் சொல்லக்கூடிய நகர்மயமாதலோட தொடர்பு இருக்கக்கூடியது.
1: பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் மாதிரி கோத்து போய்கிட்டே இருக்கீங்க.
0: அப்படியான ஒரு ஒரு கனெக்ஷன் இருக்கக்கூடிய ஒரு இதுதான். அதனால வந்து நகர்ப்புறங்களில் பனைமரங்கள் இன்றைக்கும் நீங்கள் ஒரு எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு ஒற்றை பனைமரத்தை இருக்கும் நம்ம பார்த்துருக்கலாம். ஸோ அதுதான் என்னுடைய அவதானிப்பில் அதான் நினைக்கிறேன். பெரும்பாலும் நம்ம நகர்ப்புற உருவாக்கத்தினாலையும் கட்டுமானம் இந்த மாதிரியான விஷயங்களுக்காக நம்ம வந்து பனைமரங்களை நம்ம அழிச்சிட்டோம். அப்புறம் நீங்கள் என்னுடைய பதிப்பகத்தை பற்றியும் கேட்டிருந்தீங்க. நான் என்னுடைய இறுதியில் பதிப்பகத்துடைய இணையதள முகவரியும் என்னுடைய தொடர்பு எண்ணும் நான் கொடுக்குறேன் சார். தேங்க்யூ சார்.
1: சிறப்பு. ஒரு விளம்பர இடைவேளையை தொடர்ந்து பேசுகிறேன்.
0: தேங்க்யூ சார்.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT Jewelers.

0: இன்னொரு நேயர் இருக்காரு, அவருடைய கேள்வியை கேட்டலாம்.
1: நங்கவரத்திலிருந்து ராஜி ரமேஷ் கேட்டிருக்காங்க, அதாவது பனைமரங்களில் எதுவும் வகைகள் இருக்கா, இது வந்து உப்பு மண்ணில் விளையுமா, மருந்துக்கு பயன்படுமா, இதை வச்சு இன்னும் என்னென்னலாம் நம்ம செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க.
2: பனைமரம் வந்து எல்லா இடத்துலையும் பெரும்பாலும் உப்பு மண் அப்படின்னா, இன்றைக்கி கடற்கரையில் கூட பனைமரங்கள் வந்து நெய்தல் நிலத்தோட நெருங்கிய தொடர்பு இருக்கக்கூடிய மரம் வந்து பனைமரம். ஸோ நிச்சயமாக அது வந்து இருக்குது. பலன்கள் வந்து நிறையா பலன்கள் இருக்குது. அதான் அந்த தலவிலாசங்கிற நூலில் மட்டும் ஒரு 801 பயன்கள் இருக்குது. அதனுடைய அடி முதல் வேர் முதல் உச்சி வரை பனையினுடைய எல்லாமே வந்து பயன் தரக்கூடிய ஒன்று தான்.
0: சிறப்பு. இப்போ கேசவன், இப்போ பார்த்தசாரதி ஐயா வந்து சென்னையிலேருந்து கேட்டிருந்தாங்க, ஏன் இது நகர்ப்புறங்களை காணப்படலை அப்படின்னு. அதேபோல் உங்களுடைய புத்தகத்தில் இந்த பனைமரம் சார்ந்து

0: அதிக கதைகள் எந்த பகுதியிலிருந்து எழுதியிருக்காங்க அப்படிங்கிறத நாங்கள் தெரிஞ்சுக்கலாமா?
1: இந்த தொகுப்பில் ஒரு முக்கியமான ஒரு சிறப்பம்சம்னு நம்ம என்ன சொல்லணும்னா சார், தமிழ் நிலத்தில் இருக்கக்கூடிய, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வெவ்வேறு நிலப்பகுதியில் இருக்கக்கூடிய எழுத்தாளர்கள், வெவ்வேறு நிலத்தில் இருக்கக்கூடிய அந்த நிலம் சார்ந்த பனை பற்றிய பதிவுகள் இந்த தொகுப்பில் இருக்குது. அது வந்து நாஞ்சில் நாடு, கரிசல் நிலம், அப்புறம் வந்தால் நெய்தல் பனை அது கடலோரம் இருக்கக்கூடிய நெய்தல் நிலம், அப்புறம் வட தமிழகம், கொங்கு பகுதி, அப்புறம் மத்திய நிலம், இப்படி
0: டெல்டா,
1: இப்படி எல்லா மாவட்டங்களிலும் இருக்கக்கூடிய எழுத்தாளர்களும் அவர்களுடைய படைப்புகளையும் பனைய பற்றிய பதிவுகள் இருக்குது. அதில் பெரும்பாலும் இருக்கக்கூடியது பார்த்திங்கன்னா தென் மாவட்டத்தை சேர்ந்த எழுத்தாளர்களுடைய படைப்புகள் தான் இதில் பெரும்பான்மை. ஏன்னா அங்கே தான் வந்து பனை வந்து ரொம்ப ஒரு அவளோட வாழ்வியலோடையே ஒரு நெருக்கமான தொடர்பு இருக்கக்கூடிய ஒரு மரமாக இருக்குது. அதை சார்ந்த பொருளாதாரமாகட்டும், அவங்களுடைய வேலை வாய்ப்பு எல்லாமே, ஒரு சின்ன சடங்கு சம்பிரதாயங்களில் கூட ஒரு சின்ன ஒரு உணவை கூட அவங்க கருப்பட்டியாக தான், கருப்பட்டி கொடுத்து தான் அவங்களுடைய உணவுகளை அந்த சடங்குகளை தொடங்குறாங்க. இப்படியான நிறைய விஷயங்கள் இருக்குது. தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா வந்து ராமநாதபுரம், கன்னியாகுமரி, நாகப்பட்டினம், விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி இப்படியான பகுதிகளில் தான் பனைமரம் அதிகமாக இருக்குன்றது நமக்கு தெரியும். ஒரு கதையில் பார்த்திங்கன்னா இது வந்து காசி வேங்கடரமணின்னு சொல்லிட்டு ரொம்ப தொடக்க கால எழுத்தாளருடைய ஒரு கதையில் வந்து ஒரு தொடக்க அந்த பகுதி எப்படி இருக்கும் அப்படின்னா, எந்த ஒரு பகுதியை பற்றி அவர் சொல்லியிருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா வட ஆற்காட்டு பகுதியை பற்றி சொல்லுவார். அப்போது இப்படி ஒரு குறிப்பு அந்த கதையில் வருது, என்னென்னா பனங்காடு என்றால் அவர் பனங்காடு என்றால் அங்கே தான் பார்க்க வேண்டும். பல மைல் விஸ்தீரணத்துக்கு லட்சக்கணக்கான பனைமரங்கள் மேகக்கூட்டங்கள் போல வானத்தை மறைத்து கொண்டு வரிசை வரிசையாக விளங்கும் வறண்ட வட ஆற்காடு வனாந்தரத்துக்கு பனையே செல்வ புதல்வின்னு சொல்கிறாரு. இன்றைக்கி இருக்கக்கூடிய நீங்கள் வட ஆற்காடு பகுதியில் போய் பார்த்தீங்கன்னா பனையினுடைய, இப்படி சொல்லக்கூடிய ஒரு பதிவு இருக்கக்கூடிய இன்றைக்கி இருக்கக்கூடிய இடத்த போய் பார்த்தீங்கன்னா அங்கே பனையினுடைய இது ரொம்ப குறைவாக இருக்குது. அப்போ இதிலேருந்து என்ன நம்ம தெரிஞ்சுக்கலான்னா, எந்த பகுதிகளெல்லாம் பனை மிகுதியாக இருந்துச்சுன்றத விஷயத்துலேருந்து இன்றைக்கி எங்கெல்லாம் வந்து பனையினுடைய எண்ணிக்கை குறைந்திருக்கு அப்படிங்கிற ஒரு இடத்துக்கும் நம்ம இந்த கதைகள் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்க முடியும்.
0: தெரிஞ்சுக்கும் எப்படி வந்து மாற்றம் கடந்த நூற்றாண்டு நடந்திருக்கு அப்படிங்கிறதையும்
1: கண்டிப்பாக
0: புரிஞ்சிக்க முடியும்.
1: கண்டிப்பாக
0: சிறப்பு. ஒரு நேர் ஒருவர் இணைப்பில் இருக்காரு, அவரை சந்திச்சிடலாம். மறுக வணக்கம்.
2: வணக்கம் ஐயா.
0: வணக்கம் ஐயா.
2: சமீபத்தில் இருந்து வேங்கடசுப்ரமணியன் பேசுறேன்
0: ஐயா. வணக்கம் ஐயா.
2: பனைமரத்துக்கும் இலக்கியத்துக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்குங்க. நிறைய காவியங்கள், கவிதைகள், மருத்துவ குறிப்புகள் இவர்கள்லாம் பனை ஓலையில தான் அவங்க வந்து எழுதி வச்சிருக்காங்க. இன்னும் லட்சக்கணக்கான ஓலைகள் வந்து நம்ம சரஸ்வதி மகள், கவிய சரஸ்வதி மகள் அப்படின்னு சொல்றாங்க. அதனால இது இலக்கியத்துக்கு இந்த வகையில மேலும்
1: நான் முன்னாடியே சொன்னது மாதிரி தான், நம்ம பனை பற்றிய பதிவுங்கிறது தொல்காப்பியத்தில் நமக்கு கிடைத்த முதல் நூல்னு சொல்லக்கூடிய தொல்காப்பியத்திலே பனையோட பதிவு இருக்குது, பனையை பற்றி குறிப்பு இருக்குது. அதுக்கப்புறம் திருக்குறளில் பனையை பற்றி இருக்குது, சங்க இலக்கியங்களில் பனையை பற்றி இருக்குது. இப்படியெல்லாம் வந்துட்டுருக்கக்கூடிய ஒரு பனை இன்றைக்கி ஒரு 100 வருஷத்தில் எப்படியான பனை சார்ந்த வாழ்வியல் என்னவா மாறியிருக்கு? இன்றைக்கி உதாரணத்துக்கு வந்து கருப்பட்டி அப்படிங்கிற ஒரு உணவு இருக்கு இல்லையா. கருப்பட்டிங்கிற உணவை இன்றைக்கி தமிழ் இனத்தினுடைய ஒரு முக்கியமான ஒரு பண்பாட்டு குறியீடு தான் கருப்பட்டி. அப்படி நம்ம வந்து சாதாரண ஒரு இதாக நம்ம கடந்து போக முடியாது. ஆனால் இன்றைக்கி கருப்பட்டியினுடைய நிலை என்ன? ரெண்டாவது, பதநீர், நொங்கு இப்படியான உணவுப் பொருட்களை நம்ம எந்த அளவுக்கு நம்ம சாப்பிட்றோம்? இப்போ பதநீர் அப்படிங்கிற ஒரு உணவு இருக்குது, அதில் இருக்கக்கூடிய ஒரு வர்க்க பார்வை இருக்குது. நம்மக்கிட்ட ஒரு காலனிய மனோபாவம் இருக்குது. என்னென்னா நம்மக்கிட்ட இருக்கிறது எல்லாமே வந்து ஒரு குவாலிட்டி இல்லாதது அப்படின்னு பார்க்கக்கூடிய ஒரு காலனிய மனோபாவம் நம்மள்ட்ட இருக்குது. அது இந்த பனை சார்ந்த ஒரு வாழ்வியலில் இன்றைக்கி அது வந்து வேறு இடத்துக்கு வளர்ந்து வந்திருக்கு. ஸோ இப்படி வந்து 100 வருஷ ஒரு கடந்த 100 வருடங்களில் பனையினுடைய வாழ்வியல், பனையினுடைய பனை சார்ந்த மக்களினுடைய வாழ்க்கை, அவங்களோட என்ன சொல்கிறது, எல்லாமே சவால்கள் எல்லாமே எப்படியெல்லாம் இருக்குன்றத இந்த தொகுப்பில் இருக்குது.
0: அப்புறம் நீங்கள் இதை பற்றி பேசும்போது பனையோடைய உணவுகள், அப்புறம் பனை ஏறக்கூடிய அந்த பனை ஏரிகளுடைய வாழ்க்கை இப்படிலாம் அடிக்கடி சொல்கிறீங்க. இந்த பனை ஏரிகளுடைய வாழ்வு பற்றி சொல்ல முடியுமா? எப்படி இந்த கதைகளில் பதிவாகிருக்கு ஒரு சில உதாரணங்களோட?
1: சார், நீங்கள் அதான், நான் பனை அப்படின்னு பேசுனா நம்ம பனை ஏரிகளை தவிர்க்க முடியாது. இப்போ தஞ்சை

0: இந்த தொகுப்பினுடைய முதல் கதை ஆ மாதவையா அவரால் எழுதப்பட்டது. அது வந்து தந்தையும் நானும் மகனும், தந்தையும் மகனும் அப்படிங்கிற ஒரு கதை. இந்த கதை எதை பற்றி பேசுது அப்படின்னா, ஒரு பனை ஏரியாக இருந்தக்கூடிய ஒருத்தவன் கல் இறக்குறான். கல் இறக்கிறது தடை செய்யப்பட்ட ஒரு இதாக விஷயமா இருக்குது. கல் இறக்கக்கூடாதுன்ற ஒரு சூழல் வருது. அப்போ அதை மீறி அவன் கல் இறக்கும் பொழுது போலீஸால் இது பண்ணப்படுறான். தொடர்ச்சியான குற்ற செயல்கள் மூலமாக அவன் வந்து அவனுடைய பனை ஏறக்கூடிய அந்த கருவிகளெல்லாம் இழந்துடுறான். அப்படி இருந்த ஒருத்தவன் புலம்பெயர்ந்து ரங்கூனுக்கு போகிறான், பர்மாவுக்கு போகிறான். ஸோ அந்த தொகுப்பினுடைய முதல் கதையை பார்த்திங்கன்னா, ஒரு பனையேரியினுடைய புலம்பெயர்வை பற்றி பேசக்கூடிய கதை. நீங்கள் தென் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய பனையேரிகள், இன்றைக்கி தமிழ்நாட்டில் தென் மாவட்டங்களில் தான் பனையேரிகள் அதிகம். நீங்கள் பனையேறணும்னா மற்ற மாவட்டங்களில் பனையேறதுக்கு கூட தென் மாவட்டங்கள்லேருந்து தான் மக்கள் இடம்பெயர்ந்து புலம்பெயர்ந்து பாண்டிச்சேரிக்கு போய் கல் இறக்க போவாங்க, கொங்கு மாவட்டத்துக்கு கல் இறக்க போவாங்க.
1: நீங்கள் சொல்லும்போது நம்ம திருச்சி மாவட்டத்திலேயே ஏப்ரல் மே ஜூன் மாதங்களில் இங்கே நுங்கு கடை வச்சுருப்பாங்க. பெரும்பாலானவங்களை நீங்கள் கேட்டிங்கன்னா எங்கேருந்து வரீங்க அப்படின்னா தூத்துக்குடி தான் சொல்கிறேன்.
0: கண்டிப்பாக
1: தூத்துக்குடி, திருநெல்வேலி அந்த பகுதிகளிலேருந்து தான் நுங்கை வந்து லாரியில் ஏற்றி வந்து இங்கே வைக்கிறாங்க. தொடரலாம்.
0: அப்போது வந்து முதல் இதே வந்து பார்த்திங்கன்னா, அப்போ அவங்க எந்த மாதிரி புலம்பெயர்வு வாழ்க்கை, அவங்களோட புலம்பெயர்ந்து போகக்கூடிய விஷயங்களை வந்து பதிவு பண்ணுது. அது வந்து பாண்டிச்சேரிக்கு போகிறாங்க, பம்பாய்க்கு போகிறாங்க, அப்புறமேட்டு வந்து இதில் இந்த கதையில் இருக்கக்கூடிய பர்மா வரையும் புலம்பெயர்ந்து போய் அங்கே ஒரு கருப்பட்டி வியாபாரம் பண்ணிவிட்டு திரும்ப வந்து இங்கே ஒரு கருப்பட்டி வியாபாரியாக தான் இந்த கதைக்கு வராருன்றது தொடங்குது. இது ஒரு பதிவு. இன்னொன்று வந்து நான் முன்னே சொன்ன மாதிரி தான், பனை ஏறக்கூடிய பனையேரிகளுக்கு சொந்தமாக பனைமரம் கிடையாது. ஒரு 60-70% பனையேரிகள் வந்து குத்தகைக்கு தான் நிலத்தை வந்து எடுத்து பனைமரத்தை எடுத்து அந்த அவங்களுடைய வாழ்வாதாரத்தை ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த குத்தகைக்கு பனைமரங்கள் எடுக்கும்பொழுது என்ன மாதிரியான சவால்கள், நெருக்கடிகள், பிரச்சனைகளை அவங்க எதிர்கொள்கிறாங்க, அவங்களோட முதலாளிக்கும் அவங்களுக்கும் என்ன மாதிரியான பிரச்சனை வருது, இப்படியான விஷயங்கள் பதிவாயிருக்கு. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா, ஒரு கட்டத்தில் பனையேரியாக இருந்தவங்க பனைமரங்களுடைய அழிவு, பனைமரங்களுடைய நசிவு காரணமாக, அந்த பனை தொழிலினுடைய நசிவு காரணமாக வேறு ஒரு தொழிலுக்கு போகிறாங்க இல்லையா. அப்படி எந்த மாதிரியான தொழில்களுக்கெல்லாம் பனையேரிகள் போனாங்க. ஸோ இப்படி ஒரு பனையேரிகளுடைய வெவ்வேறு பதிவுகள் இந்த கதைகளில் இருக்குது சார்.
1: சிறப்பு. அதாவது நீங்கள் சொல்லும்போதே இப்போ அப்படி பனையேரிகள் இப்போ வேறு இடத்துக்கு போகிறாங்கன்னா அந்த கலையங்கிற சொல்லு, அவங்க வச்சுருந்த அந்த காலுக்கு மாட்டிக்கிட்டு ஏறுவாங்கள்ல, கால் வலிக்கிறோம் அந்த மாதிரியான அந்த அந்த கலை சொற்கள்லாம் நம்மளை விட்டு போயிருவோம் அப்படிங்கிற இதெல்லாம் கூட இருக்குது. இப்போ ஒரு நேயர் இணைப்பில் இருக்காரு.
2: கீழாண்டார் வீதியிலிருந்து சண்முகமையா கேட்டிருக்காங்க வாட்ஸ்அப் வழியாக இந்த கேள்வி. இப்போது ஆண் பனைமரம் பெண் பனைமரம்னு சொன்னீங்களா, அது எப்படி நம்ம வித்தியாசம் கண்டுபிடிக்கிறதுன்னு கேட்குறாங்க.
0: அதாவது வந்து வித்தியாசம் கண்டுபிடிக்கிறதுனா வந்து பெண் பனை தான் வந்து நொங்கு எல்லாருமே கிடைக்கக்கூடியது வந்து பெண் பனையில் தான், ஆண் பனையில் அதுக்கான இது இருக்காது. அப்போ அந்த பனம்பூல் அப்படின்னு சொல்லக்கூடிய பனம்பூல் வந்து அந்த மரத்தில் இருக்கும். ஸோ அதை வைத்து தான் நம்ம வந்து தொடக்கத்திலே நம்ம கண்டுபிடிக்க முடியாது இது ஆண் பனையா பெண் பனையா கண்டுபிடிக்க முடியாது. இப்போ இந்த நான் கதையில் சொன்ன மாதிரி தூக்கணாங்குறியை வச்சு ஓரளவுக்கு சொல்ல முடியாது, அதுவும் வந்து 90% சாத்தியமாக இருக்கலாம். ஸோ இப்படி இந்த மாதிரி விஷயந்தான். அப்புறம் பணம், அந்த பனை வந்து வந்து ஒரு 10-12 வருஷம் கழித்து அந்த பணம்பூல் வந்ததுக்கப்புறம் தான் அது வந்து ஆண் பனையா பெண் பனையா அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க முடியும்.
1: சிறப்பு. இந்த இந்த இந்த தொகுப்பில் இடம்பெற்றிருக்கக்கூடிய முக்கியமான எழுத்தாளர்கள் பற்றி சொல்ல முடியுமா? இன்று இளைஞர்களும் இந்த தொகுப்பில் இடம்பெற்றிருக்காங்களா?
0: ஆமாம் சார், ஆமாம் சார். என்னென்னா இந்த ஒரு 100 வருட சிறுகதை வரலாற்றில் பதிவு பண்ணியிருக்கக்கூடிய எழுத்தாளருடைய கதைகள் தான் இது. அப்போ தொடக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஆ மாதவையாவோட கதைகளில் தொடங்கி அதற்கப்புறம் தமிழினுடைய முன்னணி முக்கிய எழுத்தாளர்கள்னு சொல்லக்கூடிய கி ராஜநாராயணன், ஆர் எஸ் ஜேக்கப், சுந்தர் ராமசாமி, மா அரங்கநாதன், ஐசக் அருமிராஜன், சமுத்திரம், கந்தர்வன், இப்படி தமிழினுடைய கிளாசிக் ரைட்டர்ஸ் அவங்களோட கதைகள் இருக்குது. அப்புறம் சமகாலத்தில் ரொம்ப முக்கியமான எழுத்தாளர்னு சொல்லக்கூடிய ஜெயமோகன், பெருமாள் முருகன், எஸ் ராமகிருஷ்ணன், சோ தர்மன், பூமணி, இவர்களுடைய எழுத்துக்கள் இடம்பெற்றிருக்கு. அதற்கு அடுத்ததாக ரொம்ப முக்கியமாக சொல்லக்கூடியது, இதில் ஒரு 5 பெண் எழுத்தாளர்களுடைய கதைகள் இதில் இடம்பெற்றிருக்கு. அப்புறம் வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய சமகால இளம் எழுத்தாளர்கள், அவர் 90களுக்கு பிற்பாடு எழுத வந்த 90களுக்கு அப்பா பிறந்த 2020 பிறகு எழுத வந்த எழுத்தாளர்களுடைய கதைகள். அதில் குறிப்பிட்டு சொல்லணும்னா ஐயனார் ஈடாடி, டாக்டர்
1: வித்தியாசமாக இருக்கு. ஆமாம், ஐயனார் ஈடாடி,
0: ஈடாடிங்கிறது அவரோட ஊர். அவர் வந்து ஒரு தொழில் முனைவர். அவர் வந்து இன்னைக்கு மதுரை வட்டாரத்தில் முக்கியமான ஒரு எழுத்தாளராக இருக்கக்கூடிய

0: இளம் எழுத்தாளர் ஐயனார் ஈடாடி, ஒரு மருத்துவராக இருக்கக்கூடிய டாக்டர் ராஜேஷ் ராமு, பா பாரத், இப்படியான இன்னைக்கு எழுதிட்டு இருக்கக்கூடிய சமகால இளம் எழுத்தாளர்கள், அப்புறம் ரம்யா அருண்ராயன், பெண் எழுத்தாளர்களை குறிப்பிட்டு சொல்லணும்னா ரம்யா அருண்ராயன், இவங்களுடைய கதைகளும் இந்த
1: நம்மளுடைய வானொலியில் அறிவிப்பாளர் இருந்த கு இலக்கியனுடைய கதையும் இருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம்.
0: ஆமாம்.
1: அப்புறம் சந்தியூர் கோவிந்தன், ஆமாம், நம்மளுடைய வானொலியில் நிறைய பங்களிப்பு கொடுத்துருக்காங்க.
0: அதான் 100 எழுத்தாளர்கள், நம்ம ஒரே இதில் 100 எழுத்தாளர்கள் பெரிய சொல்லிட முடியாது.
1: இருந்தாலும் சும்மா எனக்கு தெரிஞ்சதை ரெண்டு பேரும் சொன்னேன். சிறப்பு நம்மளுடைய நிகழ்ச்சியினுடைய இறுதி கட்டத்துக்கு வந்துட்டோம். இப்போ உங்களை தொடர்பு கொள்ளணும், இது பணி சார்ந்த கதைகள் எப்படி எல்லாம் இருக்கு என்னங்கிறத பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, எந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்றது அப்படிங்கிறது அப்படின்னா, நேயர்கள் குறிச்சு கொள்ளலாம், எண் 72 200 11 13 12. மறுபடியும் ஒரு தடவை சொல்றோம், 72 00 11 13 12. இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு அவர்கிட்ட இது சார்ந்த சந்தேகங்களை கேட்டுக்கலாம். இன்னும் ஒரு நேயர் கேள்வி கேட்டிருக்காரு, அதை கேட்டுக்கலாம்.
2: சென்னையிலிருந்து அமந்தாங்கிறவங்க கேட்டிருக்காங்க, இந்த கதைகளை வந்து நீங்கள் தொகுக்கிறவங்களோட பயணத்தில் நடந்த சுவாரஸ்யமான உங்களால் மறக்க முடியாத நிகழ்ச்சி எதுவும் இருக்கா, இதை முடிக்கிறதுக்கு நீங்கள் எவ்வளோ டைம் எடுத்துக்கிட்டீங்கன்னு கேட்குறாங்க.
0: அதாவது சுவாரஸ்யமான நிகழ்ச்சிகள்னு நிறைய விஷயங்களை சொல்ல முடியும். என்னென்னா ரொம்ப முக்கியமாக குறிப்பிட்டு இப்போ எனக்கு நல்லா வந்து நினைவில் சொல்கிறதுக்கு இருக்குது, எனக்கு நினைவில் வரமாட்டேங்குது. நிறைய பயணங்கள் இந்த தொகுப்புக்காக நான் நிறைய பயணங்கள் மேற்கொண்டேன், அது வந்து எனக்கு வந்து பல விதத்தில் சுவாரஸ்யம். அப்புறம் பல ஆளுமைகளுடைய தொடர்பு இந்த தொகுப்பின் மூலமாக கிடச்சிச்சு, அதை வந்து ஒரு சுவாரஸ்யம் முக்கியமான விஷயம் சொல்ல முடியும்.
1: சிறப்பு இதுவரை எங்களோட கலந்து கொண்டு இந்த பனை சார்ந்த சிறுகதைகள், இந்த பனை வந்து இந்த தமிழ் சமுதாயத்தில் என்ன செஞ்சுருக்கு, இந்த பனை மூலமாக எப்படி நம்மளுடைய தமிழர்கள் வந்து தன்னுடைய சூழலியல் அறிவையும் தன்னுடைய வாழ்க்கை முறையும் அமைச்சிக்கிட்டாங்க, எங்கெல்லாம் பனை அதிகமாக இருந்தது, முக்கியமாக நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ஆற்காடு மாவட்டத்தில் எப்படி இருந்துச்சு பனை அன்னைக்கு செறிவாக இருந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம். நேயர்கள் சார்பாகவும் வானொலி சார்பாகவும் உங்களுக்கு நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம் கேசவன்.
0: நன்றி சார். நன்றி நன்றி.
2: இதுவரைக்கும் வசந்த அழைப்புல பழம்படு பனை பதிப்பாளர் மா கேசவன் அவர்கள் பனை சார்ந்த பல விஷயங்களை நம்ம கூட பகிர்ந்துகிட்டாங்க. உடன் உரையாடியவர் கே அடைக்கலராஜ் அவர்கள்.

0: எஃப்எம் ரெயின்போ 102.1 நேரம் காலை 10 மணி. இப்ப நாம கேட்கலாம்.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் புனிதராஜ். தமிழ்நாட்டில் அன்னபூரணி திட்டத்தின் கீழ் மகளிருக்கு முதற்கட்டமாக 3 சிலிண்டர்கள் இலவசமாக வழங்கப்படும் என்று முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அறிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் அவை விதி 110 கீழ் இன்று அறிக்கை தாக்கல் செய்து பேசிய அவர், இந்த சிலிண்டர்களுக்கான தொகை அவர்களது வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளார்.
2: குடும்பத் தலைவிகள் பயன்பெறும் வகையில் முதல் கட்டமாக அன்னபூர்ணி சூப்பர் 6 திட்டத்தில் ஆண்டிற்கு 3 விலையில்லா எரிவாயு சிலிண்டர்கள் வழங்கப்படும். எரிவாயு சிலிண்டருக்கான விலை பயனாளிகளின் வங்கி கணக்கில் நேரடியாக வரவு வைக்கப்படும். இத்திட்ட பயனாளிகள் எரிவாயு சிலிண்டர் பதிவு செய்து சிலிண்டர் பெற்றவுடன் எண்ணெய் நிறுவனங்களிடமிருந்து பட்டியல் பெற்று சிலிண்டருக்கான விலை பயனாளிகளின் வங்கி கணக்கில் வரவு வைக்கப்படும்.
1: மேலும் தமிழ்நாட்டின் அனைத்து வகையான அரசு, மாநகர, நகர பேருந்துகளில் மகளிர் கட்டணம் இல்லாமல் பயணம் செய்யும் திட்டம் வரும் அக்டோபர் 2 தொடங்கப்படும் என்றும் முதலமைச்சர் அறிவித்துள்ளார். பரந்தூர் விமான நிலைய திட்டம் கைவிடப்படுவதாகவும் முதலமைச்சர் பேரவையில் அறிவித்தார். விவசாய நிலங்கள், குடியிருப்பு பகுதிகளுக்கு பாதிப்பு ஏற்படாமல் விமான நிலையம் அமைக்க புதிய இடம் தெரிவு செய்யும் பணிகள் நடைபெற்று வருவதாகவும் அவர் தெரிவித்தார். புதிய விமான நிலையம் அமைக்கப்படும் வரை சென்னை மீனம்பாக்கம் விமான நிலையம் விரிவாக்கம் செய்யப்படும் என்றும் அறிவித்துள்ளார். முன்னதாக பேரவையில் மறைந்த நடிகை சவுகார் ஜானகியின் மறைவிற்கு இரங்கல் தீர்மானம் வாசிக்கப்பட்டு 2 நிமிடம் மௌனம் அனுசரிக்கப்பட்டது. தமிழ்நாட்டில் சுற்றுச்சூழல் பாதுகாப்பை மேம்படுத்தும் நோக்கில் பனை விதைகள் நடவு செய்யும் பணிகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு தெரிவித்துள்ளார். திண்டிவனம் முருங்கம்பாக்கம் பகுதியில் பனை விதை நடும் பணியை தொடங்கி வைத்து பேசிய அவர், பனை மரங்களின் எண்ணிக்கையை அதிகரிப்பதன் மூலம் எதிர்கால தலைமுறையினருக்கான இயற்கை வளங்களை பாதுகாக்க முடியும் என்றார். கொழும்புவில் நடைபெறும் இலங்கைக்கு எதிரான 2வது இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் நேற்றைய முதல் நாள் ஆட்ட நேர இறுதியில் இந்தியா தனது 1வது இன்னிங்ஸில் 5 விக்கெட் இழப்பிற்கு 300 ரன் எடுத்திருந்தது. 2வது நாள் ஆட்டம் இன்று தொடர்ந்து நடைபெறும். செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 11 மணிக்கு.

ஒவ்வொரு காலையும் நம்ம மனசை புதுசாக தொடங்குறதுக்காக நமக்கு கிடைத்திருக்கிற ஒரு வாய்ப்புங்க. நாள் எப்படி அமையும் அப்படிங்கிறத நம்மளால் தீர்மானிக்க முடியாமல் இருக்கலாங்க. ஆனால் இந்த நாளை எந்த மனநிலையோடு தொடங்க போகிறோம் அப்படிங்கிறத நம்மளால் தீர்மானம் பண்ண முடியும் இல்லையா? இதோ இந்த நாளை இந்த நொடியிலிருந்து உற்சாகத்தோடு எதிர்கொள்ளலாம் திருச்சி வானொலியினாலே.

0: உறுதி செய்திட உத்வேகம் அளித்திடும் மன் கி பாத் மனதின் குரல் இம்மாதம் 30ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை 11:00 மணிக்கு. நமது பாரத பிரதமரின் கவனத்திற்கு நீங்கள் கொண்டு செல்ல நினைக்கும் எண்ணங்களை கட்டணமில்லா தொலைபேசி எண் 1800-11-7800 அல்லது நமோ செயலியிலோ mygov.in என்ற இணையதளத்திலோ 1922 என்ற எண்ணிற்கு மிஸ்டு கால் கொடுத்தோ உங்களின் கருத்துக்களை பதிவு செய்யலாம். தபால் பெட்டி எண் 111 ஆகாஷ்வாணி தில்லி என்ற முகவரிக்கு எழுதி அனுப்பலாம். ஆகாஷ்வாணி மற்றும் தொலைக்காட்சி அலைவரிசைகளிலும் DRM DTH சேவைகளிலும் யூடியூப் சேனலிலும் பிரசார் பாரதியின் OTT தளத்திலும் நியூஸ் ஆன் ஏர் செயலி வாயிலாகவும் மன் கி பாத் மனதின் குரல் இம்மாதம் 30ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை 11:00 மணிக்கு தொடர்ந்து அவ்வுரையின் தமிழாக்கமும் இடம்பெறும். மீண்டும் 8:00 மணிக்கு பாரத பிரதமரின் மனதின் குரல் நிகழ்ச்சி ஒலிபரப்பாகும். கேட்டு இணைந்திருங்கள் நேயர்களே, மன் கி பாத் மனதின் குரல்.
1: திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகள்ல நாம கேட்டுட்டு இருக்கிறது போடு ஆட்டம் போடு.

0: இப்ப என்ன நல்ல காலம் வந்துருச்சுன்னு நல்ல காலம் பாட்டு போட்டு கேட்டுக்கிட்டு இருக்கிற.
1: நான் சொல்ல போற செய்தியை கேட்டா நிச்சயமா நல்ல காலம் வந்துருச்சுன்னு நீ நம்பத்தான் வர.
0: எது எல்லினோன்னு எல்லாம் சொல்லிக்கிட்டு தெரியுறாங்களா? இப்ப இதுவா உனக்கு நல்ல காலம்?
1: இந்த எருமைய பராமரிக்க முடியலன்னு ரொம்ப சலிச்சுக்குவிய, அதுக்குதான் ஒரு நல்ல காலம்.
0: ஆமா ஆமா, இந்த எருமைய வச்சு என்னால சமாளிக்க முடியல. அப்பப்ப ஏதாவது உடம்புக்கு வந்துருது, பாலும் சரியா கறக்க மாட்டேங்குது, என்ன பண்றதுன்னு எனக்கே தெரியல.
1: இப்ப நீ சொன்னிய எல்நினோ அப்படின்னு, இந்த எல்நினோ காலத்துல எருமைகளோட ஆரோக்கியம், உற்பத்தி மேலாண்மை இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக வானொலி பண்ணை பள்ளி நடக்க இருக்கு.
0: எருமை மேய்க்கறக்கு பள்ளிக்கூடமா? காட்டுல விட்டா மேய்ஞ்சிட்டு வருது.
1: மேய்ஞ்சிட்டு வரும், ஆனா அதை முறையா எப்படி பராமரிக்கிறது தெரிஞ்சுக்கலாம்ல.
0: இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா? காலங்காலமா நம்ம வளர்த்துக்கிட்டு இருக்கிறது தானே.
1: அப்படி இல்ல, இந்த துறை சார்ந்த நிபுணர்கள் நிறைய தகவல்களை சொன்னா இன்னும் சிறப்பா இருக்கும்ல.
0: ஆமா, அதுக்கு நம்ம எங்க போய் தெரிஞ்சுக்கிறது?
1: நீ எங்கேயும் போக வேணாம், ரேடியோ கேக்குறல்ல.
0: ஓஹோ, ரேடியோல பாட்ட போட்டு பால் உற்பத்தியை அதிகரிக்க போறோம். அப்படியா?
1: பாட்டை மட்டுமே கேட்டுக்கிட்டு இருந்த நீ இனி பாடத்தையும் கேட்க போற. நம்ம திருச்சி அகில இந்திய வானொலியும் சேலம் கால்நடை மருத்துவ பல்கலைக்கழக பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மையமும் சேர்ந்து எல்நினோ காலங்கள்ல எருமைகளோட ஆரோக்கியம் மற்றும் உற்பத்தி மேலாண்மை அப்படிங்கிற தலைப்புல வானொலி பண்ணை பள்ளி நடத்த இருக்காங்க.
0: காசு கீசு ஏதாவது கட்டணுமா?
1: ஆமா, பயிற்சி பட்டறைக்கு நம்ம காசு கட்டிதானே ஆகணும்.
0: எப்படி கட்டணும்?
1: இதுக்கு கட்டணமே 590 ரூபாய் தான்.
0: என்னைக்கு ஆரம்பிக்குதுன்னு நீ சொல்லவே இல்லையே.
1: இந்த எருமை வேற, நீ கேக்குறத விட அது ரொம்ப ஆர்வமா இருக்கு போல. வர செப்டம்பர் மாசத்துல இருந்து 13 வாரம் தொடர்ந்து நடக்க இருக்குது. இந்த பயிற்சியை பத்தின நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும்னு வச்சுக்கோயே. 0427-241-0408 இந்த நம்பருக்கு கால் பண்ணி கேட்டுக்க.
0: ஏன் போன் நம்பர் சொல்லிவிட்டு தோற எந்த பக்கமா போறீங்களா?
1: போய் எருமைக்கு தண்ணி வைக்கிறேன்.
2: திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகள்ல நாம கேட்டுட்டு இருக்கிறது போடு ஆட்டம் போடு.

மற்றவர்கிட்ட தகவல்களை கேட்டு தெரிஞ்சுக்கிறது மூலமா வேலை தேடுற இடத்துல இருக்கிற நாம வேலை வாய்ப்பை உருவாக்குற நிலைமைக்கு போக முடியும். ஏன்னா தொழில் முனைவோர் தரக்கூடிய தகவல்கள் புதுசா தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு பயன்படக்கூடிய அறிவையும் புதிய சிந்தனையும் தரும். இதனாலதான் தொழில் தொடங்குறது பத்தின தெளிவு கிடைக்க வாய்ப்பு இருக்கு, தொழில் வாய்ப்புகளை அடையாளம் காணக்கூடிய திறன் கிடைக்கவும் வாய்ப்பு இருக்கு. இப்படி புதுசா தொழில் தொடங்குறவங்களுக்கு தேவையான அடிப்படை தகவல்களை பகிர்ந்துக்க வராங்க தொழில் முனைவோர் கே மேரி நிஷாந்தி அவர்கள். நிகழ்ச்சி உற்சாகம் உச்சம். முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் 10:45 காலையிலையும், நம்ம எஃப்எம் ரெயின்போ 102.1 இரவு 7 மணிக்கும் ஒலிபரப்பாகும். உற்சாகம் உச்சம் தொழில் முனைவோருக்காக.

திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகள்ல இதுவரைக்கும் தனக்குள்ள ஒளிஞ்சிருந்த உற்சாகத்தை நமக்குன்னு அள்ளி தந்தது போடு ஆட்டம் போடு. 936 கிலோஹெர்ட்ஸ் கேட்டிருந்த நேயர்களும் நம்மோட இதுவரை இணைஞ்சிருந்தாங்க, அவங்களுக்கு நன்றி.

உலக பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப் போட்டியிலிருந்து தினசரி முக்கிய நிகழ்வுகளை இந்தியிலையும் ஆங்கிலத்திலையும் கேட்கலாம்.

திரைப்பட பாடல்களுக்கு இணைஞ்சிருக்கோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 வருஷம் 16 திரைப்படத்திலிருந்து பாடல்களை கேட்டாச்சு. இனி வருஷம் எல்லாம் வசந்த திரைப்படத்திலிருந்து பாடலை கேட்கலாம். சிற்பி இசையமைத்திருந்த இந்த திரைப்படத்திலிருந்து உன்னிகிருஷ்ணன் சுஜாதா குரல்கள்ல பாடல் இதோ.

0: எஃப்எம் ரெயின்போ 102.1 இருபட பாடல்களை கேட்டாச்சு. ஏதாவது சொல்லிட்டு இருக்கும் போதே அடடா மறந்துட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லுவோம். என்ன அப்படின்னா, நிறைய வேலைகளை நானே பார்த்துட்டு இருக்கேன், என் வேலையை எனக்கு பதிலாக வேற ஒருத்தர் செஞ்சா எப்படி இருக்கும் அப்படின்னு நமக்கே சில நேரத்தில் ஆசையா வரும். அப்படி ஒரு ரோபோ நமக்கு கிடைச்சு நமக்கு பதிலாக அது வேலைகளை செய்யறேன்னு சொன்னா எந்தெந்த வேலைகள்லாம் தோழிகள் அதுகிட்ட தள்ளி விடுவாங்க அப்படிங்கிறத இன்னைக்கு மங்கையுலகம் நிகழ்ச்சியில பகிர்ந்துக்க தோழிகள் தொட்டு வரலாம். சொல்லி 431 இந்த முனிணைப்பினோட 246 102 1 இப்போ உங்களோட நாங்க உங்களுக்காக காத்திருக்க, அதுக்கு முன்னாடி நாம இப்ப கேட்கலாம்.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் புனிதராஜ். முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் சட்டப்பேரவையில் இன்று அவை விதி 110 கீழ் 3 முக்கிய அறிவிப்புகளை வெளியிட்டுள்ளார். தேர்தல் வாக்குறுதிகளின் அடிப்படையில் அன்னபூரணி திட்டத்தின் கீழ் முதற்கட்டமாக ஆண்டிற்கு 3 சிலிண்டர்கள் இலவசமாக வழங்கப்படும் என்றார். சிலிண்டரை பதிவு செய்து அதை பெற்றதும் எரிவாயு நிறுவனத்தில் அதற்குரிய விவரங்களை பெற்று பயனாளிகளின் வங்கிக் கணக்கில் இந்த கட்டணத்தை அரசு செலுத்தும் என்றும் தெரிவித்தார். இதன் மூலம் சுமார் 1,30,00,000 மேற்பட்டோர் பயனடைவார்கள் என்றும் ஆண்டு வருமானம் 2,50,000 என்ற வரம்பின் கீழ் இருப்பவர்கள் பயன்பெறுவார்கள் என்றும் தெரிவித்தார். குறு சிறு விவசாய குடும்பத்தினர், மாற்றுத்திறனாளிகள் இதன் மூலம் பயனடைவார்கள் என்று தெரிவித்த முதலமைச்சர், வரும் ஜனவரி மாதம் முதல் இத்திட்டம் செயல்படுத்தப்படும் எனவும் தெரிவித்துள்ளார். மாநகர பகுதிகளில் மகளிர் கட்டணமின்றி பயணம் செய்யும் திட்டம் அக்டோபர் 2 முதல் விரிவுபடுத்தப்படும் என்று 110 விதியின் கீழ் முதலமைச்சர் அறிவித்துள்ளார். முதற்கட்டமாக மாநகர நகர பகுதிகளில் உள்ள எக்ஸ்பிரஸ், LSS மற்றும் டீலக்ஸ் பேருந்துகளிலும் மகளிர் கட்டணமின்றி பயணிக்கலாம். இதேபோல் மாவட்டங்கள் இடையே புறநகர் பகுதிகளிலும் மலைப்பகுதிகளில் இயக்கப்படும் சாதாரண பேருந்துகளிலும் மகளிர் இனி கட்டணமின்றி பயணிக்கலாம். சென்னைக்கு அருகே பரந்தூர் பகுதியில் புதிய விமான நிலையம் அமைக்கும் திட்டத்தை அரசு கைவிடும் என்று மற்றொரு அறிவிப்பில் முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். விவசாய நிலங்கள் மற்றும் குடியிருப்பு பகுதிகள் பாதிக்கப்படாத வகையில் புதிய இடத்தில் இந்த விமான நிலையம் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். தற்போது செயல்பட்டு வரும் சென்னை மீனம்பாக்கம் விமான நிலையத்தை விரிவாக்கம் செய்வதற்குரிய நடவடிக்கைகளை அரசு மேற்கொண்டு வருவதாகவும், புதிய விமான நிலையம் அமையும் வரை பழைய விமான நிலையத்தின் விரிவாக்கம் பயணிகளின் தேவையை பூர்த்தி செய்யும் என்றும் முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவையில் இருந்து திமுக உறுப்பினர்கள் இன்று வெளிநடப்பு செய்தனர். பரந்தூர் விமான நிலைய திட்டம் குறித்து விவாதிக்க வேண்டும் என்று சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவர் திரு கே என் நேரு பேரவைத் தலைவரை கேட்டுக் கொண்டார். விதி 110 கீழ் முதலமைச்சரோ அமைச்சர்களோ அறிவித்த பின்னர் அதன் மீது எந்தவொரு விவாதத்தையும் அனுமதிக்க முடியாது என்று பேரவைத் தலைவர் கூறினார். இதை ஆட்சேபித்து திமுக உறுப்பினர்கள் அனைவரும் வெளிநடப்பு செய்தனர். பெரம்பலூர் மாவட்டத்தில் சாலையோர வியாபாரிகளுக்கு வங்கிக் கடன் வழங்கும் முகாம் மாநகராட்சி அலுவலகத்தில் இன்று தொடங்குகிறது. தகுதி வாய்ந்தோர் உரிய ஆவணங்களை சமர்ப்பித்து பயன்பெறலாம் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: பெரம்பலூர் நகராட்சி எல்லைக்குட்பட்ட பகுதியில் உள்ள சாலையோர வியாபாரிகளுக்கு வங்கியின் மூலம் கடன் வழங்கும் முகாம் நகராட்சி அலுவலகத்தில் இன்று முதல் வரும் 30 வரை நடைபெறுகிறது. இம்முகாமில் வங்கிக் கடன் 15,000 பெறுவதற்கு விண்ணப்பிக்கலாம். ஏற்கனவே வங்கிக் கடனுக்கு விண்ணப்பித்து கடன் பெறாத வியாபாரிகள் அடையாள அட்டை, ஆதார் அட்டை, வங்கி கணக்கு புத்தகம் போன்ற ஆவணங்களுடன் இம்முகாமில் கலந்து கொண்டு விண்ணப்பித்து கடனுதவி பெற்று பயன்பெறலாம் என மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. பெரம்பலூரிலிருந்து எம் செல்வராஜ்.
1: கொழும்புவில் நடைபெறும் இலங்கைக்கு எதிரான 2வது இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 2 நாளான இன்று இந்தியா தனது முதல் இன்னிங்ஸில் சற்று முன் 6 விக்கெட் இழப்பிற்கு 340 ரன் எடுத்திருந்தது. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 12 மணிக்கு.

தொடர்ச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நாம கேட்டு ரசிக்க இருக்கோம் உங்களோடு நாங்க. நேர்களே, உங்களுக்கு விருப்பமான பாடல்களை நீங்க கேட்டு ரசிக்கணும் அப்படின்னா சுழி 4-3-1-246-102-1 அல்லது 240-102-1 அப்படிங்கிற

0: நகர் திருச்சியில் சிறப்பம்சம் மிக்க நகைகளின் சாம்ராஜ்யம், மிக மிக குறைந்த சேதாரம், செய்கூலி இல்லை.
1: நியூ லட்சுமி ஜுவல்லரி, மலைவாசல், திருச்சி.
2: காற்று திசை மாறலாம், ஆனால் ஒருபோதும் நிற்காது. காற்று போல் நகரும் வாழ்க்கையில் வெற்றியை புயலாக உருவாக்க உறுதியான கல்வியை பெறுங்கள். திருச்சி கே ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், அட்டானமஸ், கவுன்சிலிங் கோட் 3830, மற்றும் திருச்சி கே ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, அட்டானமஸ், கவுன்சிலிங் கோட் 3701. அட்மிஷன்ஸ் ஓபன்.
3: ஆடி முடிஞ்சாச்சு, ஆனா தள்ளுபடி இன்னும் முடியல. ஆமாங்க, திருச்சி சாரதாசின் கில்லி ஆடி கிளாசிக் தள்ளுபடி மக்களுக்காக இன்னும் சில நாள் நீட்டிப்பு. உண்மையான இந்த ஆடி தள்ளுபடியை பயன்படுத்தி எக்கச்சக்கமான பணத்தை மிச்சப்படுத்தலாமே.
4: கடந்து போகும் சரியான புற்றுநோய் சிகிச்சைக்கு உங்கள் சில்வர் லைன் மருத்துவமனை, பழூர், திருச்சி, சென்னை பைபாஸ், திருச்சி.
5: அழகும் அன்பும் சேரும் இடம் ஹரிணி ஜுவல்லர்ஸ்.
6: ஹரிணி ஜுவல்லர்ஸ், சிந்தாமணி பஜார், அண்ணா சிலை அருகில், திருச்சி.
7: நாள்தோறும் காலை 9 மணிக்கு திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வசந்த் அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
8: மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.
9: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.5 நாம கேட்டு இருக்கோம் உங்களோட. நாங்க நம்ம கூட இணையும் அடுத்த நேர் யாருன்னு பாக்கலாம். வருக, வணக்கம்.
10: வணக்கம்மா.
9: வணக்கம், யார் இங்கிருந்து பேசுறீங்க? நல்லா இருக்கேன், நீங்க நல்லா இருக்கீங்களா?
10: நல்லா இருக்கேன்டாமா.
9: சொல்லுங்கம்மா, உங்களுக்கு உங்களுடைய விருப்ப பாடல் என்ன?
10: சிகரம் படத்துல இருந்து இதோ இதோ அந்த பாடல் தான்.
9: சரிங்கம்மா, கேட்டலாமா?
10: கேட்கலாம்ப்பா.
9: நன்றிங்கம்மா.
10: நன்றிப்பா.

0: உங்களோடு நாங்கள் நிகழ்ச்சியில் அடுத்து நம்ம கூட இணையும் நேயர். வருக, வணக்கம்.
1: வணக்கம். இசைக்கிழமை தேவத்தை தகவல் குடியும் கடல் 802.1 வானவில் பண்பலைக்கு வானவில் இருந்து வணக்கங்கள் பல. பண்பலை உள்ளத்து அரசி திருவையார் சத்ன ராஜேஸ்வரி.
0: வணக்கம், நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேம்மா. பண்பலை எல்லாரும் நல்லா இருக்கீங்களா?
0: எல்லாரும் நல்லா இருக்கோம். என்ன பாடலுங்கம்மா வேணும்?
1: எனக்கு முரத்து காலையில இருந்து கொடுங்கம்மா.
0: சரிங்கம்மா, நன்றிம்மா நிகழ்ச்சியில் பங்கெடுத்துக்கிட்டதுக்கு.
1: நன்றிம்மா.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
3: ஹே வசந்தன், கோல தானே வாங்கின?
2: எப்படி தெரியும்?
3: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
4: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
5: That's right.
6: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நாம கேட்டுட்டு இருக்கோம் உங்களோடு. நாங்க நம்ம கூட இணையும் அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
7: வணக்கம்.
6: வணக்கம். யார் இங்க இருந்து பேசுறீங்க?
7: சங்கிலாந்தபுரத்திலிருந்து சரஸ்வதி பேசுறேன்.
6: சொல்லுங்கம்மா, என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
7: காதல் மூவில இருந்து ஏதோ இருக்கிற பாட்டை பத்தி விடுங்க.
6: சரிங்கம்மா, நன்றிங்கம்மா நிகழ்ச்சியில பங்கெடுத்துக்கிட்டதுக்கு.
7: நன்றிம்மா. எல்லாமே சூப்பரா இருக்கு. வண்ண கோலாங்கள், இந்த சின்ன பிள்ளைங்க வீடுகள் சொல்லுங்க, அது நல்லா இருக்கு.
6: மகிழ்ச்சிங்கம்மா, தொடர்ந்து கேட்டு நினைஞ்சிருங்க. சரிங்களா? நன்றி.
7: எல்லாமே ரொம்ப நன்றிம்மா.